0: அடுத்து லலிதா திரிசதி, பாடியவர் சிவானந்த விஜயலட்சுமி.
1: குங்குமவிலேபன அழிக சும்பிக.

ஆதி பாபசமனி ஹரிரஸ்வாதி தேவிதா அக்கி கும்போ துங்க குதா.

சகலேஷ்டதயா சகாரிணி காவியலோலா.

0: சாரா ஹிமவத் கங்கா, பிரேம் சார அர்ணவ கௌஸ்துகா, பிரேம் சார மந்திர சர்வஸ்வ, பிரேம் கார பரசௌக்யத.
1: நிறைவாக மந்தஸ்மித முகம்போஜா, பாடியவர் சுவாமி அரிதாஸ் கிரி.

நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
2: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
5: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைன்னா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
4: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
6: நேர்லை நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிழில்மணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே ஹேமலதா.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் 6 மணி. இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழை விரும்புகிறவர்களை அறியாமை என்னும் இருளை சார்ந்த இருவகை வினைகளும் சேராது. ஆம் நேயர்களே, இருள் சேர் இருவனையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற திருவள்ளுவரின் நல்வாக்குக்கு இணையுங்க. இறைவனின் புகழ் பாடி இறைவனின் தாழ் பணிவோம்.
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியில் தோகமாக நாம் கேட்கலாம் பெங்களூரியார் ரமணியம்மாள் பாடியுள்ள பாடலை.

அம்பிகையே அருட்கடலே, எண்ண முடியாத ஏற்றம் தரும் தாயே, இகப்பர சுகத்தை அருளும் அன்னையின் நாமம் இன்பமாய் நம்மோடு இருக்க அகத்தினில் என்றும் குறைவில்லையே. இனிதாக ஒலித்த அந்த பாடல் கீதப்பிரியன் எழுதியிருந்தது. இசையமைத்து பாடியிருந்தார் டி எம் சௌந்தரராஜன். நேரம் 6:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. நெல்லை அருள்மணி எழுதிய பாடலுக்கு இசை வீரமணி சோமு.

செல்வமழை என பொழிந்திடும் கந்தனின் மணிக்கரமும் வள்ளல் முருகனின் அருளே அரண் நமக்கு. நாம் கேட்ட அந்த பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியிருந்தது. வேம்பத்தூர் கிருஷ்ணன் எழுதிய பாடலுக்கு இசை எம் ரங்காராவ். நேரம் 6:17:35. இறைவன் புகழ் பாடும் சொல்மாலை சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

தரிசனம் கண்டவர் மனதிலே ஓடி இன்ப பிறக்குது செந்தில் ஆண்டவன் சந்நிதியில் சந்தனம் மணக்குது.

வல்லானை மாயனை முத்திமழை பொழியும் முகில் வண்ணனை பொது நின்ற பொன்னன்கடல் சரண் புகுந்தோம் ஒலித பாடல் கேட்ட நாம் கேட்ட அந்த பாடல் பி சுசிலா குரலில் ஒலித்தது. கல்பனாதாசன் எழுதியிருந்த பாடல் அது. பாடலுக்கு இசை வீரமணி சோமு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நேரம் 6:27. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க இருக்கிறது. புத்தநேரி சுப்பிரமணியம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

பொருள் நயமுள்ள இறை சிந்தனை விதைக்கும் பக்தி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலார் கிருஷ்ணராஜ் குரலில் ஒலிக்க இருக்கிறது பாடலுக்கு இசை ரெமி.

சிவன் புகழ் பாடும் பக்தி பாடல்களை கேட்டு பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விவத் பாரதி தமிழகம் 102.3 நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நிறைய நேயர்கள் பதிவிட்டிருக்காங்க. சூலை ரீஜா மனோகர், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், மதுரா கொளத்தூர் பாலு, முரளிதரன் விழுப்புரம், பிரபாகரன், அவரநகர் மூர்த்தி, வாரியங்காவல் அங்கேருந்து கதிரவன், சூலை ரீஜா மனோகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியினோட வண்ணை கணேசன், பன்னீர்செல்வம் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து தாமலேரி சரவணன், சோமசுந்தர் பிரபு, வெங்கடேசன், மேலப்பேடு தயாளன், தேனி அங்கேருந்து ஹரிராம், புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன், கார்த்தி அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்து கோவனூர் அப்படின்ற இடத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க. பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல ஒரு இனிமையான பாடல்கள் இந்த காலை நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. இளருடைய பதிவுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. இறை சிந்தனை விதிக்கும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அந்த வகையில் நம்ம அடுத்து கேட்கக்கூடிய பாடல் நாகூர் இஎம் ஹனீஃபா குரலில் ஒலிக்க இருக்கிறது. அப்துல் சமத் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை எம் முத்து. பாடல் ஒலிக்கும் நேரம். ஆறு மணி 40 நிமிடம்.

நமக்கு எல்லாமுமாய் எங்கும் நிறைந்திருப்பவர், நம்முள் எங்கும் நிறைந்திருப்பவர் இறைவன். நம் எண்ணங்களுக்குள்ளும் அவரே நிறைந்துள்ளார். அவரது உன்னத நிலையை நாம் விவரிப்பது மிகவும் சிரமம், அதை உணரவே முடியும்.

0: அனைவரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இந்த நாள் முழுவதும் இருக்கணும், என்றென்றும் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் நினச்சி இந்த நாளை தொடங்குவோம். அதற்காகவே பேரின்ப வடிவமாக கருணையோடு நிறைந்திருக்கும் இறைவனையும் நாம் பிரார்த்தித்தோம். பக்தி மனம் ததும்பும் பாடல்கள் தரும் சக்தியில் செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை எய்திடுவோம் நேயர்களே. நாம் இதுவரை இணைந்திருந்தது
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சியில் நேரம் 6:44:35. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார். கடந்த 2015 தொடங்கப்பட்ட இத்திட்டம் சிறு தொழில் முனைவோர்கள் பிணையில்லா வங்கிக் கடன் பெறுவதற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன்களை

0: நேரத்தில் திருப்பி செலுத்தியதன் மூலம் பயனாளிகள் கூடுதல் கடனுதவிகளை பெறுவதற்கும் அதற்கான தகுதி நிலையை வலுப்படுத்துவதற்கும் வங்கிகளிடம் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட முத்ரா திட்ட பயனாளிகள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளில் நாட்டின் நிதிசார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகவே இந்த கட்டண விகித அறிவிப்பு அமைந்துள்ளது என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனைகளுக்கு வலுவான மாற்று முறைகளாக ரூபே, டெபிட், கிரெடிட் அட்டைகளின் பயன்பாட்டை அரசு மக்களிடையே ஊக்குவித்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக மதிப்பிலான குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு கட்டண விகிதம் சிறு நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளில் கூடுதல் சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டங்களை பிரதமர் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி நுகர்வில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலிவு விலை, சந்தை நிலவரங்கள் மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் எரிபொருளுக்கான கொள்முதல் முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை தேமுதிக வரவேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் முதலீடுக்கான மாநிலம் பயனடைய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தலின் போது வேட்பாளர்கள் தவறான தகவல்கள் அளித்திருந்தால் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக ரீதியில் கருத்து தெரிவிக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வலைதளங்களில் கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தினார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வட தமிழகம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பெய்த மழை காரணமாக மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மாவட்டம் திருத்தணி சத்ராஞ்சபுரம் என்ற கிராமத்தில் காற்றுடன் பெய்த மழையால் 20 வருடம் பழமையான மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் ஆந்திர மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இதே கிராமத்தில் 2 மின்சார கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரங்களையும் மின்சார கம்பங்களையும் சரிபடுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். திருவள்ளூர்
1: செய்திகள். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரம் அளிக்கும் ஐநா சபையின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. பிரேசில் நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நலத்திட்டத்தின் பயன்களை 15% அளவிற்கு அதிகரிப்பதற்கான அரசாணையில் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கையெழுத்திட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கட்சி பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் விதிமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதி செய்யும் வகையில் கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டப்பேரவை தொகுதியில் 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 50% மானிய தொகையுடன் கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஜனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நாள் குறித்த முக்கியமான தகவல்கள், இனிமையான பாடல்கள் எல்லாமே இருக்கும். அனைத்தையுமே நாம் கேட்டு ரசிக்கலாம். 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள், அவங்க பெயர்களோட இசைவுலா வரக்கூடிய நேரம் அது. 9 மணிக்கு கலக்கல் அரங்கம். 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். 11 மணிக்கு என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ்.

இரண்டு மணிக்கு எங்கள் ஸ்டைல். பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான் குறித்த தகவலை கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8:00 இசையும் நானும், திரைப்பட இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர்ஜே ராஜகோபாலன் அவர்கள், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.

9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11:00 மனசு மயங்கும். இப்படி வண்ணமயமான விதவிதமான நிகழ்ச்சிகள் மூலம் நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அத்தனை நிகழ்ச்சிகளையும் நாமுமே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னுமே நாம் இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 7 மணி. நல்லனவற்றை கூட்டிக் கொண்டு தீயனவற்றை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை திறம்பட வகுத்து உழைத்து முன்னேறுவோம். எப்படி நம்மள இன்னுமே சுறுசுறுப்பாக கூடிய அந்த மேக்ஸ், அதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்றைய நாளை. இந்த ஒரு நல்ல தகவலோட நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

0: திருமணநாள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் கொண்டாடும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: கண்மொழியால் பேசடி என்ன.

ஃபேமிலி படத்துலேருந்து தான் பாடல் நம்ம கேட்டோம். ஷேன் ரோண்டன் இசையமைத்து சைந்தவியோடு பாடியிருந்த பாடல் அது, மோகன்ராஜன் எழுதியிருந்த பாடலை கேட்டு ரசித்தோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய நாள் குறித்த ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம், அதை நாம் இப்பொழுது கேட்கலாம். சர்வதேச சம ஊதிய தினம், இந்த தினம் குறித்த தகவல்களை நமக்காக எழுதி வழங்கியுள்ளவர் ஆர்ஜே உமா விஜயகுமார் அவர்கள்.

அறிவோம். திறமைக்கு தகுந்த ஊதியம் வழங்கப்படுவதும் பாலின ஊதிய இடைவெளியை அகற்றுவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சர்வதேச சம ஊதிய நாளில் அனைத்து ஒர்க் பிளேஸ்களிலும் சமத்துவத்தை வரவேற்போம். பெண்களின் உழைப்புக்குரிய உரிய மதிப்பு தருவதும் ஊதியத்தில் நிலவும் பாகுபாடுகளை களைவதும் சமூக நீதிக்கு அடிப்படையாகும். சர்வதேச சம ஊதிய நாளில் அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்க உறுதியேற்போம். பாலின ஊதிய இடைவெளியை முற்றிலுமாக ஒழித்து பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க இந்த சர்வதேச சம ஊதிய நாள் வழிவகுக்கட்டும். சமத்துவமான வேலை சூழலை உருவாக்குவோம்.

சர்வதேச சம ஊதிய தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 18 தேதி அன்று அனுசரிக்கப்படுகிறது. சமமான வேலைக்கு சமமான ஊதியம் என்பது அடிப்படை மனித உரிமை. பாலின பேதமின்றி அனைவருக்கும் நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டிய நாளான சர்வதேச சம ஊதிய நாளில் ஊதிய சமத்துவத்தை உறுதி

நிமிடம். தமிழ்நாடு நிகழ்ச்சியிலுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். 3BHK என்ற படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், அம்ரித் ராம்நாத் பாடியுள்ள பாடலை, கார்த்திக் நேதா எழுதிய பாடலுக்கு இசை அம்ரித் ராம்நாத்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்துச் செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னா வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லை கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துக்கலேன், ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
5: நேரம் 7:14:45 இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தியறிக்கை கேட்கலாம் நேர்களே.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தி துறை 100,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர்

0: வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிப் வடிவமைப்பு துறையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார். சிகிச்சை அளிப்பதுடன் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயாளிகளின் நலனை மையமாக கொண்ட உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதே சுகாதார சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் சுகாதார சேவைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வதிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை திரு நட்டா எடுத்துரைத்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பூட்டான் மக்களுக்கான சர்வதேச 2 UPI சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S.J.சங்கர், அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் T.N. துங்கியல் ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். 2 அரசுமுறை பயணமாக டாக்டர் ஜெய்சங்கர் பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டில் UPI பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கான நடைமுறை முழுமையடைந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கல்வி நிறுவனங்களில் பூட்டான் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி திறன் மேம்பாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 54 மின்சார வாகனங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கேவிடம் வழங்கினார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் திம்மாபூரில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளிடமிருந்து 100% இறக்குமதி விதிக்கு வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சையத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தளபதிகள் மாநாட்டின் போது கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் மூத்த தளபதிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை, மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடலோர காவல்படை நவீன தொழில்நுட்ப

0: நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் அவற்றை வடிவமைப்பர்களாகவும் மாற வேண்டும் என்று திரு சஞ்சய் சேத் கேட்டுக்கொண்டார். இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி இராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது ரஷ்ய தரைப்படை தலைமையகத்தையும் பார்வையிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, கூட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஜெனரல் தீரஜ் சேத் ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்வீடனில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு மக்டலேனா ஆண்டர்சன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதை தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமராக திரு மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளின்படி மொத்தம் 349 உறுப்பினர்களை கொண்ட ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கட், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே தில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனையடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில ஒரு க்வெஸ்சன் ஒன்று ஃபேஸ்புக் க்வெஸ்சன் ஒன்று போடுவோம். அந்த ஒரு க்வெஸ்சனையும் நம்ம வந்து இப்ப பதிவு பண்ணியிருக்கோம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஓடுபாதை பார்வை திறன் அளவிடும் அமைப்பு திருஷ்டி அப்படின்னு ஒரு அமைப்பு, இதை உருவாக்கியதற்காக 2026 பத்மஸ்ரீ விருதும் பெற்றிருக்கிறாங்க ஒரு விஞ்ஞானி. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஓடுபாதை பார்வை திறன் அளவிடும் அமைப்பான திருஷ்டியை உருவாக்கியதற்காக 2026 ஒரு விஞ்ஞானிக்கு அந்த மாதிரி பத்மஸ்ரீ விருதும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பெயரை நீங்க பதிவிடணும், நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயே நீங்க பதிவிடலாம். நம்ம நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எம் சங்கர், நாகராஜ், அப்புறம் வலங்கை துரை அப்படின்றவர், பாபு முள்ளக்காடு, கண்ணன் பி, ராஜமாணிக்கம், பொன்னியின் வண்ணை கணேசன், புரசிவாக்கம் சௌந்தரராகன் ராஜன், அப்புறம் வந்து

சுரேஷ் பாபு, மயிலை பட்டாபி, அன்புராணி இவங்கெல்லாம் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டாள் தெய்வமணி ஆரணி பாப்பாம்பாடியிலேருந்து, பிரபாகரன், பொன்னியினுடைய வண்ணை கணேசன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சூளை ரீஜா மனோகர், மேலப்பேடுதாயலன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, சண்முக சுந்தரம் ஷோ அப்படின்றவர் மதுரையிலேருந்து, ரோசையா, வைத்தியநாதன், யுகராஜேஷ் இவங்க எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. ரமா ரங்கராஜன், சரவண ராமலிங்கம், பண்ணைபுரம் அங்கேருந்து மணிகண்டன், பாலாஜி எத்திராஜ், எல்லோருடைய அந்த பதிவுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. இப்போ ஆன்சரை இனிமேல் உங்களா பதிவு பண்ணுவாங்க, அதை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஆரோமலை என்ற படத்திலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. சின்மயி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடி உள்ள பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணன் எழுதின பாட்டுக்கு இசை சித்துகுமார்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800 419 1800 அண்ட்

0: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 RG ஹேமாவோட.

நேரம் 7:32. இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்டனுக்கான ஆன்சர் நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. டாக்டர் சுபா வி அப்படிங்கறதுதான் சரியான பதில். மாலினிதேவி அருணாச்சலம், ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம், சிவன் அருண், ஹயத் பாஷா ரெட்ஹில்ஸ்லேருந்து, பொன்னியனோட வனே கணேசன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், பிரபாகரன், வலங்கை ஆட்டோதுரை, அப்புறம் வந்து ஆசிரியர் நகர்லேருந்து புகழினி, டீனா, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி, ரங்கராஜன், மயிலை பட்டாபி எல்லோருமே வந்து கரெக்டான ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஓடுபாதை பார்வை தெளிவு அளவிடும் அமைப்பான திருஷ்டியை உருவாக்கியதற்காக 2026 பத்மஸ்ரீ விருதும் இவங்க பெற்றிருக்காங்க. 2011 முதல் முக்கியமான விமான நிலையங்களில் நிறுவப்பட்டுள்ளது இந்த திருஷ்டி அந்த அமைப்பு. விமானிகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து முக்கியமாக பார்வை தெளிவு தரவுகளை வழங்கக்கூடியது இந்த ஒரு அமைப்பு. விமான பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு விலை உயர்ந்த வெளிநாட்டு கருவிகளை சார்ந்து இருக்கிறதையும் குறைத்திருக்கு இந்த திருஷ்டி அமைப்பு. நம்ம வந்து ஆர்விஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஓடுபாதை வரம்பு என அறியப்படும் இந்த பாராமீட்டர் இருக்கு இல்லைங்களா. இந்த வந்து விமான போக்குவரத்தில் குறிப்பாக மோசமான வானிலை அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு முக்கிய பாதுகாப்பு அளவீடாக விளங்குகிறது இந்த மாதிரியான திருஷ்டி அமைப்பு. விஞ்ஞானி டாக்டர் சுபா வி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஓடுபாதை பார்வை திறன் அளவிடும் அமைப்பான திருஷ்டியை உருவாக்குவதற்கான தலைமையை தாங்கியிருக்காங்க முதல்ல. அப்புறம் முக்கியமாக தரையிறக்கம் மற்றும் புறப்பாடு அந்த மாதிரியான கட்டங்கள் போது விமானிகள் தகவல் அறிந்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு திருஷ்டி உதவுகிறது இல்லையா, அதை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. இது ஓடுபாதை நெடுகிலும் காற்றின் தெளிவை வந்து அளவிடுதான், பார்வை திறன் குறித்த நிகழ்நேர தகவல்களை அவங்களுக்கு வழங்குதான். குறிப்பாக சொல்லணும்னா மூடு பனி, மழை அப்படி போன்ற ஒரு புழுதி, புயல் இந்த மாதிரியான காலகட்டத்தில் விமானிகள் தரை இறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் நிலைமைகள் பாதுகாப்பானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அவங்களே வந்து டிசைட் பண்ணணும் இல்லையா, அதை வந்து மதிப்பிடுவதற்கான ஒரு அமைப்பையும் ஒரு ஆற்றலையும் வழங்குகிறது. ஓடுபாதையின் பார்வைத்திறன் குறித்த தகவல்களை தேவைப்படும் நேரத்தில் கொடுக்கறது. சரி, மேலும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் ஏஸ் என்ற படத்துலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலில் பாடியிருக்காங்க கபில் கபிலன், ஸ்ரேயா கோஷல், தாமரை எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன்.

0: திருஷ்டி குறித்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா பாடலுக்கு முன்னாடி. திருஷ்டி ஓடு பாதைக்கு அருகில் உள்ள இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில எவ்வளோ ஒளி பயணிக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அளவிடும் ஒரு டிரான்ஸ்மிசோமீட்டர் அப்படின்ற ஒரு அமைப்பை பயன்படுத்துகிறதாம். இது பார்த்தீங்கன்னாக்கா துல்லியமான ஓடுபாதை பார்வை வரம்பை வந்து வழங்குகிறது. இது நிகழ் நேரத்தில் செயல்பட்டு வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வானிலை அதிகாரிகளுக்கு தரவுகளை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கான். இந்தியாவின் உயரிய விருது இல்லையா, அது வந்து குடிமை விருது அப்படின்னு சொல்லலாம். பத்மஸ்ரீ விருது மூலம் டாக்டர் சுபாவி அவங்களுக்கு வந்து கொடுத்து அங்கீகரிக்கப்பட்டது. புதுமை அப்படிங்கிறது எப்பவுமே பகட்டானதாக இருப்பதில்லை, இதை வந்து நமக்கு நினைவூட்டுகிறது இந்த ஒரு விருது இவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு தருணம். ஏன்னா விருது அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆரவாரமின்றி உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை அமைதியாக பாதுகாப்பாகவும் அமைப்புகளை வலுவாகவும் மற்றும் கருவிகளை பற்றியதாகும் அப்படின்றத வந்து இவங்க நிரூபிச்சிருக்காங்க. சுபாவி அவங்க அந்த விருதை பெற்று நம்மளுக்கான கேன்சரை நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, ஜெயவேல் களத்தூர்லேருந்து, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா, சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், ராஜமாணிக்கம் கோபி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பத்மா சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பூந்தடலும் புண்ணியக்கோட்டி அவங்கெல்லாம் வந்து ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க. சோமங்கலம் சடகோபன், பத்மா சவுந்தரராஜன் அவங்களுமே வந்து ஆன்சர் இப்போ பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பூந்தடலம் சங்கரநாராயணன், ஹேமலதா, ரக்ஷனா ஹரிபாலன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் இவங்கெல்லாம் வந்து கரெக்டான ஒரு ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழும கொண்டான் அவருமே வந்து ஆன்சர் பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு காஞ்சனா அப்படின்றவங்க, கொடமாடுப்பட்டி கே வி ஜெயசீலன். அதுக்கப்புறம் இங்கே ஹயத் பாஷா, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூக்களில் வாசனை, மல்லி, கிழமையோ வெள்ளி, நிகழ்ச்சியின் பாடல்கள் கேள்விகள் வருகிறது துள்ளி அப்படின்னு சொல்லி இங்கே பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்றைய நாளுக்கான அந்த ஒரு சிறப்பு தகவல் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அந்த ஒரு நிகழ்வும் நல்லா இருந்தது, அந்த ஒரு தகவலும் நல்லா இருந்தது, ஆஜிக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு பிரபாகரன். நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026.

0: So what are you waiting for? Apply today at www.hots.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அக்கேனம் என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போகிறோம். பிரதீப் குமார், ஐஸ்வர்யா ராதாகிருஷ்ணன் பாடியிருக்கக்கூடிய பாடல், கார்த்திக் நேதா எழுதினது. பாடலுக்கு இசை பரத் வீரராகவன்.

0: கடை என்ற படத்தில் இருந்த பாடல் நம்ம கேட்டோம். தனுஷ் எழுதி ஸ்வேதா மோகனோட பாடியிருந்த பாடல். பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ் குமார். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

பாடல் யுகபாரதி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை ஏ ரஹ்மான். நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். நேரம் கூட பார்த்தீங்கனாக்கா 7:57 ஆகிடுச்சு. நிறைவை நோக்கி அப்படி நாங்கள் இருந்துட்டுருக்கோம். நல்லா போச்சு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நல்ல இனிமையான பாடல்கள், நம்ம கேட்ட கொஸ்டினுக்கும் நல்ல ஒரு ஆன்சர்லாம் கொடுத்தாங்க. எல்லா நேயர்களுக்குமே நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம். பதிவு பண்ணவங்க, வாழ்த்துக்கள் சொன்னவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய நன்றி. நிகழ்ச்சிக்கு நிறைவாக நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து 8:00 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்பீங்க. அந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக மகேஸ்வரி விஜயகுமார், அஜய் மகேஸ்வரி விஜயகுமார் வந்துட்டாங்க நிகழ்ச்சியில். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஹாய் நானா என்ற படத்திலேருந்தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலில் பாடியிருக்காங்க பாவனா எஸ்வி. மதன்கார்கே எழுந்த பாட்டுக்கு இசை ஹேஷம் அப்துல் வாகப்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க உங்கள் விருப்பம். உங்கள் கூட இணைய போகிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். என்ன தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை டயர்டாக இருக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தூங்குகிற டைம் வரைக்கும் தான். காலையில் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படி அப்படி நம்ம ஓடிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த நோயெல்லாம் நம்மளை விட்டு பறந்தே போயிடும். ஐயோ எனக்கு நோயாக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஹங்கி அவுட். நீங்கள் போவோம், கிளம்பி போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும்.

விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலா பாத்தீங்கன்னா பரையேறும் பெருமாள் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடலை கோடம்பாக்கம் ரமாதேவி, டி நகர் ரங்கராஜன், ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், பெருவள்ளூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், மதுரை வில்லாபுரம், ராஜேஸ்வரி, சத்யசீலன், சசிகலா, மீரி, தயா, சூர்யா, கரூர், உழவர் சந்தை முகமது இப்ராஹிம் பாய், மணலி ஷாகுல் அமீத், எஸ் கதீஜா பேகம், காஜா முகமது, நஜிமா, நஸ்ரின், விருகம்பாக்கம் இளங்கோ நகர், மன்னை ஜேபி, காசிக்குட்டை தென்றல் பெருமாள், இவங்களுக்காக இந்த பாடல் வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை 102.3 விவித் பாரதி மட்டும் இல்லாமல் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போறீங்க. இதை உங்களுக்காக பரையேறும் பெருமாள் படத்துலேருந்து பாடல்.

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம்லும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுது. இப்போ அடுத்ததான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக விவேகம் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், குமதி, புகழேந்தி, மீனாட்சி, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷியாமேஸ்வர், மதுரை மணிநகரம் ஷோ, சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு எழுந்திருங்க.

நீங்க டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம். உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக சர்க்கார் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை நெல்லை முளக்கரைப்பட்டி ராஜு நம்பி தேவேந்திரன் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார் சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன் ரஹமத் பேகம் வாகையூர் ராக்கெட் ராமசாமி கொடுங்கால் கமல் பாஷா நிஷா பேகம் திருக்கோவலூர் சீமாட்டி ராஜா திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி சந்திரா நிர்மல்குமார் சங்கீதா ஸ்ரீ பிரணவ் ரேவதி அனிஷா தர்ஷன் அம்மாப்பேட்டை இ லோகநாதன் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரல் ஆதித்யா இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் ஆருங்க.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக சந்திரமுகி 2 படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. இந்த பாடல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணு பிரியா, சாதனாஷ்டி, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், குருக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், கொட்டிவாக்கம், நம்பிராஜன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.

உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பரிமலா அண்ட் கோ படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை சிங்கம் தானா பேட்டை, சுகுணா, புனிதன், ரீனா, தனபதி, ரேவதி, சுரேஷ், கர்கப்பத்தூர், சரஸ்வதி, இத்திராஜ், திருவண்ணாமலை ஆறுமுகம், செய்யாறு வட்டம், கொர்க்காத்தூர் பாரிவல்லல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, உடன்குடி, நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்பான், இஜாஸ், ஐனுஷுபா, திருப்பத்தூர் மாவட்டம், கன்னியாம்பூண்டி, கனகரத்னம், இவங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைச்சிருங்க.

0: 102.3 FM.
1: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: 102.3 FM.
3: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை 102.3 விவத் பாரதி தமிழகம் கேட்டுட்டே இருக்கீங்க. மேலும் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பவர் பாண்டி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல நிலை சந்திப்பு மாலா, சித்ரா, சதாசிவம், டி நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திகா, ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமிடம், பத்மா, நீலமேகம், அப்சரா, நீலமேகம், சிறுவைச்சேரி, சிவாஜி, சென்னை, குன்றத்தூர், சௌத்ரி, பிரகாஷ், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம்.

ஒரு அட்டகாசமான சாங்கை கேட்டு முடித்தோம். எல்லோரும் ஒரு ரீபெயின் பட்டன் அடித்த மாதிரி அந்த பாட்டு கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரு பழைய ஞாபகங்கள்லாம் அப்படியே ரீகப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கோம்ல. உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக சாமி ஸ்கொயர் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை ஜமாலியா ஹவுசிங் போர்ட் ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள் ஷேக் மஹபூப் பர்வீன் பானு ஹசீனா ஹயாத் பாஷா தாராபேகம் ஃபர்சானா தஸ்பியா கௌசர் நஃபீசா இர்ஃபானா ஹயாத் பாஷா பாய் பெரம்பூர் எம்எச் ரோட் ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய் ரஃபி பாய் அப்புறம் சிதம்பரம் ஈரா தில்லை சீனிவாசன் தில்லை நாயகி நாயகி ரத்தின சபாபதி ஜீவா வேந்தன் சுக்தேவ் சுகதேவ் குப்புசாமி சுவாதி விக்கி சிம்பானார் கோவில் கொரட்டூர் மணவாளன் ஆனந்தி மணவாளன் அம்பத்தூர் ஜெகதீசன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

8:41 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஜெயிலர் படத்துல இருந்து அடுத்ததா பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டு திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவியுகதீரன், நாட்டாரம்பள்ளி, வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மலா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர், சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரிப்பேட்டை சுரேந்தர், இந்திரா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ஆகுங்க.

நான் மறக்கலை, நான் மறக்கலை, கேட்டவங்க பேரடா சொல்ல மறக்கலை, அதுவும் சொல்லிடுறேன். வித் லவ் படத்தில் அந்த பாட்டு கேட்டிருந்தாங்க, உங்கள் விருப்ப பாட, உங்கள் விருப்பத்தில் இந்த பாட்டு வரணும்ன்ட்டு. இந்த பாடலை கேட்டிருந்தாங்க வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கெஜலக்ஷ்மி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, சென்னை மாம்பாக்கம் குலசி, நஜ்முத்தீன், தாஜ் நிஷா, நஜ்முத்தீன், ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆஷிக், தவ்பிக், தாரிக், முகமது, ஹபி, ஷியாத், ஹம்சா, ரனியா, மெஹனா, பெங்களூர் டிசி பாளையம், ரவீனா, பிரபு, சூர்யா, செங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி, வில்வம், இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருப்பம் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்ததா பிரதர் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, சென்னை அம்பத்தூர் ராணி, அசனாம்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, கரூர், தான் தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா, ஸ்ரீ கிரிஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைநாயிறு, ராஜமுகமது, அறக்கண்ட நல்லூர், நாராயணன், நாமக்கல், மணி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணைச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் ஏன் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. இவ்வளோ நேரம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்டர் போட்டு அவங்களோட விருப்ப பாடலாம் ப்ளே பண்ண ஹாப்பினஸோடு இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை 9:00 வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டேடியம் ஆருங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஹலோ, வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிக்க போறீங்க. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேம் விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் பண்றோமா என்ன? ஆனா நம்ம மூளை எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும், ஏதாவது ஒரு கேம் விளையாடிட்டே இருக்கணும், நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது, ஆனா இந்த மாதிரி கேம் பேஸ் பண்ணி திங்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். என்னமா பீடிக்கை போடுற அப்படின்றீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, வழக்கம் போல முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவோம், அது என்ன வேர்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 52 08 53 28 38 91. இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க, என் கூட சூப்பரா பிளே பண்ணுங்க. உங்களுக்காக ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மக்களே, இன்னைக்கு பார்க்கலாம் யார் எப்படிலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பட் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ரூல்ஸ் தெரியும் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் ஒரு தடவை கால் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து கால் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து சூப்பராக கால் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் இது வந்து அடுத்தடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும், புதுசாக நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்த ஸ்டெப்பு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். மக்களே, நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நிகழ்ச்சியோட முதல் படலாக அவங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டயர்டாயிருக்கூடாதுல, பாட்டு கேட்டே நீங்கள் ஃபோன் டயல் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. இப்போ உங்களுக்கு

அலிப்பா இதே படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கால் பண்ணுங்கள், பேசுகிறோம், ஆன்சர் ஆடி தும்சம் பண்ணுறோம். ஓகே, ஸ்டேடியாக இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் ஏன் என்றும் முழுமையான கொண்டாட்டம். டும் டும் டும் மக்க டம் டம் டமக்க டும் டும் டும் டும் மக்க டம் டம் டமக்க டும் டும் டும்.

0: இப்போ இதே படத்தில் இருந்து சாங் கேட்டு முடிக்கும்போது 9:09 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக முதல் நேரா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: முதல் எழுத்து ஞா, ஞானம்க்கு வர ஞா. ஞா ஞானம், அதுக்கு வர ஞா நெடில். கடைசி எழுத்து இம்.
1: இம்மா?
0: ஆமா. சோ யூஷுவலா இதை நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா மறக்காம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் மக்களே, இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெற்று சரியான ஆன்சரை சொல்லணும் நினைச்சீங்க, கால் பண்ணுங்க 2838 71 2952 0853. இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மயக்கம் என்ன படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் ஆருங்க.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
2: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன், ரூரல் இல்லைன்னா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: attention. National recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: 102.3 FM.
2: உங்களுக்கான
3: முதல் எழுத்து, கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
2: முதல்
3: எழுத்து ஆ, நெடில். கடைசி எழுத்து கை.
2: என்ன
3: சொல்லுவாங்க? கட்டம் சரியில்லைன்னுவாங்க, அப்புறமா இத பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கையில
2: சரியில்லைன்னு சொல்லுவாங்களா?
3: கையில் பார்த்து சொல்லுவாங்கங்க, கட்டம் சரியில்லை அப்படின்னு ஒரு சில

0: சொல்லுவாங்கல்ல நமக்கு.
1: கைரேகை சொல்லுவாங்க.
0: அப்புறம்
1: அப்புறம்
0: கைரேகையில என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்து மோஸ்ட்லி.
1: ஜாதகம் சொல்லுவாங்க நினைக்கிறேன்.
0: அப்படியே ட்ராக் மாறிடுச்சு. பட் ஜாதகம் சொல்றதுதான், பட் இதுதான் மெயின்ல. என்ன பார்த்து சொல்லுவாங்க முதல்ல எல்லாரும் இதுதான் கேட்பாங்க, அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் கேட்பாங்க. இதுக்கு மேல நான் என்ன க்ளூ கொடுக்கறது சொல்லுங்க. சரி நம்ம அடுத்து நேரம் ட்ரை பண்ணலாமா? ஓகேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம்.
2: திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன், நீங்க கேட்டீங்களா? திருப்பி நான் க்ளூ கேட்டீங்களா? ஆன்சர் தெரியுமா?
2: தெரியுமா,
0: சொல்லுங்கள். முதல் மூணு எழுத்து மட்டும் தான் வரமாட்டேங்குது. ஆள தொடங்கிறது என்னவா இருக்கும்
2: அப்படிங்களா?
0: நம்ம எல்லாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க கும்பகோணத்துல இருந்து கற்பகவல்லி பேசுறோம்.
0: கற்பகவல்லி, சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஹலோ
0: கற்பகவல்லி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க இந்த க்ளூலாம் கேட்டிங்களா?
3: இல்ல மேடம், நாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சொல்லுங்க. ஓகே,
0: நல்லா பிஸி ஆயிட்டீங்க. இப்போ நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் எழுத்து ஆ, நெடில். ஆடுக்கு வர ஆ, கடைசி எழுத்து கை. இந்த கையிலேயே ஒளிஞ்சிருக்கு இந்த சொல்லுக்கான க்ளூ. ரேகைன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் மூணு எழுத்து முன்னாடி தொடங்கிறது என்னன்னு நீங்க சொல்லணும். சொல்லுங்க.
3: ஆயுசு ரேகையா?
0: ஆயுசு அப்படிங்கிறதுக்கு பதிலா ஆயுள் ரேகைன்னு சொல்லுவாங்களா?
3: ஆயுள் ரேகை.
0: சூப்பர், ஓரளவுக்கு நீங்க வந்து கெஸ்ட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர், வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப
3: நன்றி.
0: வெல்கம், வெல்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹாப்பாடா, ஒரு வழியாக இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணாவது நேராக வந்து ஆயுள் ரேகை. முதல்ல நம்ம வந்து கையை காட்டிட்டு இந்த கட்டம்லாம் சரியில்லை அப்படின்வாங்க, ஆயுள் ரேகை நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. அதுதான் சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு நேர் வந்து ட்ரை பண்ணாரு, கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது நேரம் அப்படிதான், கடைசியில் வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி பட்டுன்னு அடிச்சிட்டாங்க ஆன்சரை. சூப்பர் மகளே, சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கு. ஸோ மகளே, நீங்களும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2950853 2838 9871. இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக மாற்றான் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, ஸ்டேடியூனாக இருங்க.

0: 102.3 FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
3: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
4: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைன்னா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
2: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தான் கடல் படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. 9:38 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கலரங்கம் கேட்டுட்டே இருக்கீங்க. 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பங்கு பெறதுக்காக வந்திருக்க நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹேமா மேடம்.
0: ஹேமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். வணக்கம். காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். காலை வணக்கம். சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: முதல் எழுத்து வா. நெடில் வா.
1: வாடி. வாடியா? மா வா.
0: வா வா
1: வா. வாடி வர வா.
0: வாங்க வாங்க அப்படிங்கிறதுக்காக வா. கடைசி எழுத்து இம்.
1: இம். ஓகே. மா மேல புள்ளி.
0: எஸ்.
1: ஓகே மேடம். எவ்வளவு எழுத்து?
0: 4.
1: இது என்ன க்ளூ மேடம்?
0: க்ளூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த வயசில் இப்படி தான் இருப்பாங்க. கேட்டால் இது அந்த வயசு அப்படின்னுவாங்க.
1: வாலிபம்.
0: எஸ், வாலிப வயசு அப்படிதானே? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. க்ளூலாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கொடுக்குறேன்ல நான். எனிவே, நீங்க ஆனாலும் ஆன்சரை கெஸ் பண்ணி சூப்பரா அடிக்கிறீங்க பாருங்க, வேற லெவல். ஸோ மக்களே, நீங்க கால் பண்ணுங்க. 28 38 91 29 82 08 53 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
2: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி.
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? முதல் எழுத்து கா. நெடில். கடைசி காரம்க்கு வர கா. எஸ். கடைசி எழுத்து டி. டி. ஆமா, டி டி டி போடுற டி. டி குரில். ஓகே. அஞ்சு எழுத்து
2: குறிப்பு.
0: காத்து இருக்கிற பக்கம்லாம் இது பறக்கும்.
2: காத்தாடி.
0: எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த காத்தாடி ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல உங்களுக்கு? இந்த மாதிரி தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்கவே மாட்டேங்க. அப்படி கஷ்டமான வேர்டா இருந்தாலும் க்ளூ ஈஸியா கொடுத்து கெஸ் பண்ண வச்சிருவாங்க. மகளை நீங்கள் டயல் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக மரீனா படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டணிஞ்சிருங்க. இது 102.3 விபத் பாரதி தமிழகம். மனங்கள் ஏன் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

0: முப்பொழுதும் உன் கற்பனைகள் படத்துலேருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:52 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்ததா நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூண்டில இருந்து சின்னம்மா பேசுறேன் மேடம்.
0: சின்னம்மா, உங்க ரேடியோட சவுண்ட குறைச்சிருங்களே.
1: உங்களுக்கான
0: முதல் எழுத்து, கடைசி எழுத்து சொல்லாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: முதல் எழுத்து நா. நன்மைக்கு வர நா. கடைசி எழுத்து டி.

0: சொல்லுங்க மேடம்.
1: நீங்க இப்பவும் நீங்க ரேடியோ சவுண்ட குறைக்கவே இல்ல, எனக்கு நல்ல எக்கோ அடிக்குது.
0: தூரமா வந்துட்டேன் மேடம், இல்லீங்களா?
1: இன்னும் தள்ளி வாங்க.
0: எக்கோ
1: வர வர இப்ப நம்ம பேசுறது ஊரே கேக்கணும்னா நீங்க தள்ளி வந்தாதான், இல்லனா எக்கோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். ஓகே
0: மேடம், நான் எவ்வளவோ தூரத்துல வந்துட்டேன் மேடம்.
1: சரிங்க மேடம், சொல்லுங்க. முதல் எழுத்துனா கடைசி எழுத்து டி.
0: நாடியா?
1: என்னங்க ஏங்க, எப்படிங்க இப்படி கொடுப்பேன்? நெடில் சொன்னாங்க.
0: நெடிலா?
1: குரில் தாங்க, குரில். நான் நன்மைக்கு வரேன்னா கடைசி எழுத்து டி. இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்துருச்சே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. முடி கொடுத்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க, இது வந்துட்டாலும் ஃபீல் பண்ணுவாங்க. பெரியவங்க கூட இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? தெரியலையா? சரி ஓகே, நம்ம அடுத்த நேரம் ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோண வட்டம் பாபுராஜ் முகமது இக்பா. நலமா
1: இருக்கேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா.
1: ஓகே, நீங்க கேட்டீங்களா, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டுங்களா? முதல் எழுத்து கடைசி எழுத்து.
2: ஒரு ஒருத்தங்க எக்கோ அடிக்கிற மாதிரி வந்தோடனே வைக்க முடியும், அதுலயே டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கீங்க.
1: சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களா முதல் எழுத்து?
2: நரைமுடி.
1: நரைமுடி, சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எஸ், நரை முடிதா. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ்க்குலாம் இப்பவே நரை வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுறாங்க. அண்ட் ஏஜ்டு பர்சனும் அதுதான் ஃபீல் பண்றாங்க. நரை மூடி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக சொல்லிட்டீங்க. சூப்பர் மக்களே, இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்தளவுக்கு க்ளூ கொடுத்துமே டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சரை அடித்து தள்ளிட்டீங்க எல்லாருமே. கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரை பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் லைன் கிடைக்கும். பிகாஸ் இப்போலாம் வந்து நிறைய நியூ லிஸ்னர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எஸ் மக்களே, நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இதோட உங்ககிட்ட இந்த டெட்டா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்க மகி. மீண்டும் உங்க எல்லாரையும் 12 o'clock மீட் பண்றேன். அடுத்த ஷோக்காக நம்ம ஏம் லதா ரொம்ப என்ன சொல்றது சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல சாப்பிட்டது டயர்டா இருக்காங்களானே தெரியல, அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, 10 o'clock என்னமா டப்பு டப்புன்னு கேள்வியை கேட்க போறாங்க மட்டும். சோ மக்களே, பி ரெடி ஆன்சர் பண்றதுக்காக. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியோட ஃபைனலாக உங்களுக்காக நான் ஈ படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கேன்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நேரம் 10 மணி. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சாச்சு. நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையான கேள்விகள், எல்லா நேயர்களுக்கும் தெரியும். அதே மாதிரி அதற்கான பதில்களை நீங்கள் தொலைபேசி வழியாக அழைத்து எங்களுக்கு சொல்லலாம். 2952-08-53, 2838-9871 இந்த 2 எண்களில் எந்த எண்ணுக்கு வேணாலும் நீங்கள் அழைத்து பதில் சொல்லலாம். 044 என்ற முன் இணைப்பு எண்ணம் தேவைப்படுறவங்க அதை டயல் பண்ணி எங்கள்கிட்ட பேசுங்க. சரி, என்ன மாதிரியான கேள்விகள் இருக்க போது? எல்லா ஒரு ஆர்வமுமே இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கேள்விகளுக்கு போகலாம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் நல்லதொரு குடும்பம் என்ற படத்தில் இருந்தால் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேரம் 10:25. நம்மளுடைய முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஒரு கன அடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த ஒரு கன அடி நீர் எவ்வளவு லிட்டர் நீருக்கு சமம், அதாவது ஒரு கன அடி நீர் வந்து எவ்வளவு லிட்டர் நீர் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில் வர நேர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். விவத் பாரதி தமிழகம்
1: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சார், நீங்க போன நிகழ்ச்சி பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா?
1: வரவே இல்ல மேம், அதனால நீங்க தைரியமா கொடுக்கலாம். இப்பெல்லாம் ஒரு வாட்டி தான் வரேன் நான்.
0: சரி, ஓகே. சந்திரசேகர் சார் சொல்லுங்க
1: மேம், இன்னொரு வாட்டி க்வெஸ்சன் சொல்லுங்க மேம்.
0: ஒரு கன அடி நீர் எவ்வளவு லிட்டர் நீருக்கு சமம்
1: மேம், ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
0: இல்ல, இதெல்லாம் வந்து அப்படியே ஈக்குவேஷனா வர்றது தானே.
1: சரி மேம், நான் ஒரு லெட்டர், ஐ மீன் நான் ஒரு ஆன்சர் சொல்றேன், நீங்க அது சரியா இல்லையா அப்படின்னு
0: பாருங்க
1: மேம். நான் நினைக்கிறேன் இது வந்து 28.32 லிட்டர்ஸ் அப்படியா மேம்?
0: ஓகே, 28, அதாவது ஒரு கன அடி நீர் அப்படிங்கிறது 28.3 லிட்டர் நீருக்கு சமம். கரெக்டா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: கரெக்டா சொல்லிருக்கேன் மேம்.
0: கரெக்டா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி மேம், நன்றி.
2: 102.3 FM.
0: ஸோ இந்த நேயர் பங்கேற்றாரு, அவர் வந்து சரியான பதிலையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் அதுக்கான முயற்சியில் தான் வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவித் பாரதி தமிழக.
3: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பெயர்?
3: பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: பன்னீர்செல்வம் சார் எங்க இருந்து? சரிங்க சார், நீங்களும் அத பதில் தான் சொல்ல வந்தீங்களா?
3: என்ன கேளுங்க.
0: ஒரு கன அடி நீர் எவ்வளவு லிட்டர் நீருக்கு சமம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆன்சரும் சொல்லிட்டாங்க, நீங்களும் அந்த ஆன்சர் தான் சொல்ல வந்தீங்களான்னு
3: கேக்குறேன்.
0: ஓகே, அதே தான் நீங்களும் சொல்ல வந்தீங்க. வாழ்த்துக்கள், நன்றி சார்.
3: நன்றி.
2: 102.3 FM.
0: அதாவது ஒரு கன அடி நீர் 28.3 லிட்டர் நீருக்கு சமம் அப்படின்னு நம்ம சொன்னோம். 100 கோடி கன அடி நீர் பார்த்தீங்கன்னாக்கா 1000 மில்லி, அதாவது 1000 கியூபிக் ஃபீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி மில்லியன் கன அடி நீர் அதுக்கு வந்து ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளுடைய டிராம்ஸில் இல்லை எங்கோ ஒரு இடத்துல நம்ம வந்து நீர் தேங்குகிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய அளவை வந்து சொல்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 2830 கோடி லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நம்ம இருக்கிற இந்த இடத்துக்கு தேவைப்படுற ஒரு நீராகவும் கருதப்படுது. சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் காதல் கிளிகள் என்ற படத்துலேருந்து தான் இந்த பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. கேஜே யேசுதாஸ், எஸ்பி ஷைலஜா இவங்களோட குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல், முத்துலிங்கம் எழுதியிருந்தது, கேவி மகாதேவனோட இசையில் கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலையும் கேட்கும்போது தெரியும் எந்த மாதிரியான பாடல்கள்லாம் இனி அணுவகப் போகுதுன்னு.

ஜெயஜித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எளிமையான கேள்விகள், அதற்கான பதில்களோட நேர்கள்லாம் நம்மளை அசைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி, கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு எதை நம்ம அழைப்போம்? விவித் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
1: வணக்கம், அரியலூர் மாவட்டத்துல இருந்து ராஜாமணி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க. நான் கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு நம்ம எந்த ஒரு அணையை அழைப்போம் அப்படின்னு
1: கேட்டீங்க. அணைக்கட்டுங்கிறது கரிகாலன் கட்டி வைத்த கல்லணையை.
0: கல்லணையை, சூப்பர். ராஜாமணி மேடம் உங்க பேரு?
2: ராஜாமணி மேடம்.
1: ஆமாங்கம்மா, ஆமா.
0: அரியலூர், சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றிங்கம்மா, நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சொல்லுங்க. நீங்க இணைப்புல இருக்கீங்க. ஹலோ, யார் பேசுறீங்க சொல்லுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம். மஞ்சள் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.

0: பேர் வந்து ஆங்கிலேயர் ஆண்டாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல வைக்கப்பட்ட பேராக இந்த கிராண்ட் அணைக்கட்டு.
1: உங்களுக்கு உங்களுக்கு தரங்கம்பாடி பேர் தங்கல் பாட்டு சொல்லுவாங்க அவங்க எல்லாம்.
0: சரிங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடல்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசைத்தேனை
1: தந்தாயே. நேரம் 10:17. 10 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். டான்டான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க நேர்கள்லாம். அடுத்த கேள்வி, தேன் சிட்டின் இலை குளியல் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொல்லணும். தேன்சிட்டு, அதாவது தேன்சிட்டுன்னு ஒரு சின்ன குருவி இருக்கும் இல்லையா, அதனுடைய இலை குளியல் அப்படின்னா அது என்ன மாதிரி சொல்ல வராங்க, இல்ல எதை அப்படி சொல்றாங்க அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்,
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பெயர் சார்?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருச்செந்து குடிச்சிட்டு கோபுரத்தினம் மேடம். இந்த கல்லூரி பத்தி கேட்டீங்களா மேடம்?
1: ஆமா சொல்லிட்டாங்க பதில்.
2: அது பிரிய ஆறுகள் கேட்டீங்களா?
1: இல்லைங்க சார், அது வந்து அந்த அணைக்கட்டு வந்து எந்த அணைக்கு அப்படி பேரு, கிராண்ட் அணைக்கட்டுன்னு கேட்டிருந்தோம், பதில் சொல்லிட்டாங்க.
2: அந்த கலைநிதி பிரிவு ஆறுல வந்து வெண்ணாறு, வெட்டாறு, புதாறு, செம்பூர் காவேரி.
1: சரி சரி, நீங்க வந்து அதுக்கான அந்த விளக்கம் மாதிரி சொல்ல வந்திருக்கீங்க. உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. கோபரத்தினம்.
2: கோபு,
1: கோபுவா? ஓகே. எந்த இடத்துல?

0: பேசுறீங்க?
1: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர், ஓகே. சரிங்க சார், நான் இப்போ கேட்டிருக்கேன், தேன்சிட்டின் இலை குளியல் அப்படின்னு எதை சொல்றாங்க? தேன்சிட்டு இருக்கு இல்லைங்களா, சின்ன குருவி மாதிரி, தேன்சிட்டுன்னு ஒரு பறவை, அதனுடைய இலை குளியல் அப்படின்னா எதை சொல்றாங்க? அது ரொம்ப குட்டி குருவி இல்லையா? சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி. இந்த தேன்சிட்டின், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பறவைங்க இருக்குது, ஓரளவுக்கு பெரிய பறவைங்க இருக்குது அப்படின்னா அதுங்கெல்லாம் எப்படி குளிக்கும், இந்த தேன்சிட்டு எப்படி குளிக்கும், அந்த மாதிரி தான். விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்,
2: வணக்கம்.
0: உங்கள் பெயர் சொல்லுங்கள்.
2: சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: ஆ, சொல்லுங்கள் சார்.
2: ஆ, கேள்வி என்னம்மா?
0: தேன்சிட்டின் இலை குளியல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா?
2: ஆமாம், அது வந்து சின்ன குருவியாக இருக்கும். அது வந்து அந்த இலையில இருக்க தண்ணியிலே குளிக்குமா? அது
0: வாழ்த்துக்கள். ஸோ பெரிய பெரிய பறவைங்கள்லாம் ஓரளவுக்கு நீர் தேங்கி இருக்கிற ஒரு இடத்துல நம்மளால குளிக்க முடியும்னு குளிக்கும். ஆனால் அந்த தேன்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இலைகளில் வந்து எவ்வளோ கொஞ்சம் தண்ணி எவ்வளோ குட்டியாக இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே தான் குளிச்சுக்கலாங்கிற மாதிரி இலையில தேங்கக்கூடிய தண்ணியில தான் அது குளிக்கும். அதுதான் வந்து தேன்சிட்டின் இலை குளியல் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: கவிசலங்கர்பூர்ல இருந்து அரியமுத்து பேசுறேன்.
0: அரியமுத்துவா?
1: ஆமாமா. ஆமா,
0: எங்க இருந்து?
1: கதைசலம் கருப்பூர்.
0: கதை சொல்லும் கருப்பூர்
1: மாவட்டம்.
0: தஞ்சாவூர் மாவட்டம். ஓகே.
1: ஆமாமா, கும்பகோணம் பண்பலையில கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: ஆ, ஓகேங்க சார். உங்களுக்கான கேள்வி நான் சொல்றேன்.
1: ம், சொல்லுங்கப்பா.
0: ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு கற்றான் அப்படின்னு ஒரு சொல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? கற்றான், படித்தவன் அப்படின்ற மாதிரி கற்றான், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? கற்றான், இதோடைய வேர் சொல் என்ன அப்படின்னு நீங்க சொல்றோம். நான் நாலு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன், அதோடைய வேர் சொல் சொல்லணும் நீங்க. கற்றல், கற்று, கல், கற்ற, இதுல எது வந்து கற்றானுடைய வேர் சொல்?
1: கற்ற.
0: கற்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ, விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். அம்பத்தூர்ல இருந்து.
0: ஆ, சொல்லுங்க சார்.
2: படித்தவன் அறிஞன் கல்வியாளன் புலவன்.
0: இல்ல இல்ல, நான் வந்து கற்றான்னு சொல்றோம் இல்லீங்களா, அதுக்கான ஆப்ஷன் நானே கொடுத்துட்டேன். வேர் சொல் கற்றல், கற்று, கல், கற்ற, இதுல எது வந்து கற்றானுடைய வேர் சொல்? அழைச்சிருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பேர் சார்? சார், நான் கேள்வி கேட்டே நீ கவனிச்சிங்களா? அதாவது கற்றான் அப்படிங்கறதோட வேறு சொல் எதுன்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து கற்று கற்றுன்னு சொல்றாங்க, நீங்க எதை சொல்ல வரீங்க? கற்றல், கற்று, கல், கற்ற, இதுல எது வந்து கற்றானுடைய வேறு சொல்?
2: பட்டதாரி சொல்லுவாங்களா?
0: சரி, ஓகே. வேற சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்
0: சார். உங்க பேர்?
3: வாய்ப்பட்டி வெங்கட்மேடம். குட் மார்னிங்.
0: ஆ, குட் மார்னிங் சார், சொல்லுங்க.
3: கற்றல், கற்றல் மேடம்.
0: கற்றல் அப்படிங்கறீங்க.
3: நல்லா கற்றுன்றவங்க தான் வந்து கற்றான்னுவாங்க.
0: இல்ல, வேர் சொல் தான் நான் கேக்குறேன். மீனிங் மாதிரி நான் கேக்கல. இதுலயே

0: இருந்து வந்திருக்கும் இல்லையா?
1: ஆமா, கட்டறல இருந்து தான் இது கட்டறன்றது வந்திருக்கும்.
0: ஆனா ஆக்சுவலா கல் அப்படிங்கறதுல இருந்தா எல்லாமே வருது இல்லையா? அது கல்ங்கறத ஆன்சர். ஓகே, நன்றி சார், நன்றி. கற்றான் அப்படின்ற சொல்லுடைய வேர் சொல் தான் நான் கேட்டிருந்தேன். கற்றல், கற்று, கல், கற்ற அப்படிங்கறதுல கல் அப்படிங்கிறது தான் வேர் சொல்லாக விளங்குகிறது. நேரம் 10:24 நிமிடம். சரி, நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் உயிர் உள்ளவரை உஷா என்ற படத்திலிருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. கே ஜே யேசுதாஸ் குரல்ல ஒழிக்கக்கூடிய பாடல், எழுதி இசையமைத்துள்ளார் டி ராஜேந்தர்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444000123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

விபத்பாதி தமிழகம் 102.3 நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் கூட கதிரவன் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வம் நிகழ்ச்சியில் இணைந்து ஆன்சரையும் இங்கே பதிவிட்டிருக்காங்க. நம்ம முதல் கேள்விக்கான ஆன்சரை கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க பதிவிட்டிருக்காங்க. விக்னேஷ் ஹோசர் அவரும் சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களும் சரியான ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. பெரும்பாக்கத்துலேருந்து முள்ளக்காடு பாபு, அதுக்கப்புறம் மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து பாடல் அந்த நதிகளின் நதின்றத விட நதிக்கரை அப்படிதான் வரப்போகுது. அந்த நதிக்கரை பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு ரசிச்சு கேட்டுட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்செல்வன் அவங்களுமே வந்து கிராண்ட் அணைக்கட்டை வந்து கல்லணையை தான் அப்படி அழைப்போம் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. எல்லோருடைய பதிவுக்கும் நன்றி. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படின்ற பதிலும் பதிவிட்டிருக்காங்க. பத்மா சுந்தரராஜன், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே கல்லணையை பதிலும் பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் விக்னேஷ் ஹோசூர்லேருந்து அவங்களும் சரியான பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. மாதவரம் அங்கேருந்து வீரராகவன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு நல்ல ஒரு கவிதையை போட்டு நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்களும் சரியான பதில் பதிவிட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், இலை குளியல் அப்படின்றது வந்து உள்ள இலைகளில் உள்ள நீரில் குளிக்கும் அந்த தேஞ்சிட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கற்றான் அப்படிங்கிறதோட வேர் சொல் கல் அப்படிங்கிறத பிரமிளா தமிழ் செல்வன் இங்கே ரொம்ப சரியாக பதிவிட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி யாருமே சொல்லலை, இவங்க ஒருத்தர் சொல்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். சூளை ரீஜா மனோகர், வித்யா ரவிசங்கர், பத்மா சவுந்தரராஜன், மேலப்பேடு தயாளன், அதுக்கப்புறம் கமலா வரதன், எல்லோருடைய பதிவுகளும் அந்த ஆன்சருக்கும் ரொம்ப நன்றி. உயிர் உள்ளவரை உஷா திரைப்பட பாடல் வைகைக்கரை காற்றே நில்லு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கம் அவங்க

0: அமைந்து பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பர்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன், ஏழு கிணறு தேவா எல்லாரும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறள் தான். இதுல வந்து ஒரு சிறப்பு இருக்கு, நிறைய சிறப்பு இருக்கு, இருந்தாலும் எழுத்துக்களை வச்சு ஒரு சிறப்பு இருக்கு, என்ன அப்படின்றத சொல்லுங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள்ல எழுத்துக்களை வச்சு பார்க்கும்படியான ஒரு சிறப்பு இருக்கு, என்ன அப்படின்றத சொல்லுங்க. விபுத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க. அதற்கு தக. அந்த திருக்குறள் நிறைய சிறப்பு இருக்குதான். நான் என்ன கேட்கறேன்னா, எழுத்துக்கள், அந்த குரல்ல இருக்க அந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கற்க கசடர, அதுல வந்து ஒரு சிறப்பு இருக்கு. கல்வியோட பெருமையை சொல்றதுன்ற மாதிரி. சரி, அதான் எழுத்துக்கள்லயும் இருக்கு, யாரா சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா,
1: நன்றி.
0: விபுத் பாரதி, தமிழ் எஃப்எம். ஹலோ விபுத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர்?
2: கமலாவரதன்
0: மேடம், சொல்லுங்க. ஹலோ, கேக்குது மேடம், பேசுங்க. பேசுங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்கலையே. ஹலோ,
3: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: பத்மா பேசுறேன் மேடம்.
0: பத்மா, வேளச்சேரியில இருந்து.
3: சொல்லுங்க.
0: அதை நான் கேட்டிருக்கேன் பாத்தீங்களா, நீங்க கவனிக்கலையா? கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக.
3: கற்க முதல்
0: அப்படி நான் கேக்கல. சரி, ஓகே, வேற யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா. பத்மா எங்க இருந்து?
3: வேளச்சேரி.
0: வேளச்சேரி, ஓகே. விபுத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: இரும்பாக்கம் மனதா.
0: மனஜா மேடம் சொல்லுங்க.
4: இதுல வந்துட்டு 391 கல்வி அதிகாரம்.
0: அதிகாரம், அதிகாரத்தை சொல்றீங்களா நீங்க?
4: ஆமா மேடம்.
0: நான் வந்து இந்த குறள்ல இருக்கிற லெட்டர்ஸ் இருக்குல்ல, எழுத்துக்களை வச்சே நான் கேட்டேன். சரி, யாராவது சொல்றாங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
4: ஓகே மேடம்.
0: இந்த எழுத்துக்களை வச்சு இந்த குறளோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, துணைக்காலே இல்லாம இருக்கிற ஒரு குறளாக இது வந்து பார்க்கப்படுது. இந்த குறளில் பார்த்தீங்கன்னாக்கா, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, எதுவுமே துணைக்கால் இல்லை, எல்லாமே வந்து குறிலவே இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸை சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சிறப்பு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம பாடல் கேட்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சின்னத்தாயி என்ற படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

10:43. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில கரை அப்படின்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய பாடல்கள், அதாவது நதிக்கரை, ஆற்றங்கரை அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். கேள்விகளும் சரமறையான பதில்களோடு வந்துட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம கேட்ட இந்த கேள்விக்கான பதில நம்மளுடைய பேஸ்புக்லயும் பிரமிளா தமிழ் செல்வன் சரியா சொல்லியிருக்காங்க. கார்த்தி யாதேஷ் அப்படின்றவங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. கார்த்திக் சோழா அவரும் வந்து கரை அப்படின்ற நதிக்கரை ஓர பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அவங்களும் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. கற்க கசடரை

காலை வணக்கம் அப்படி கேள்விக்கான பதிலாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணராஜ் மேகலா. அவங்களும் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க, பாடல்கள்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் வந்து கா என்ற உயிர்மை எழுத்தின் மூலம் படைத்த அந்த ஒரு சிறப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கிருந்து செங்கல்பட்டு அங்கிருந்து வந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. இதுல வந்து அனைத்துமே வந்து எல்லாமே துணைக்கால் இல்லாம இருக்கு அப்படின்றது தான் அவர் சொல்ல வராரு நான் நினைக்கிறேன். பூந்தடலும் புண்ணியக்கோட்டி அவருமே வந்து ஒற்றை அந்த துணைக்கால்ன்ற அந்த குறி வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லணும், அது வந்து இடம்பெறவில்லைன்றத சொல்ல வந்திருக்காங்க. சோமங்கலம் சடகோபன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் எல்லோரும் வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க பதில் சொல்றதுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் கேள்விகள் அனைத்தும் அருமை, பாடல்களும் அருமை, கேட்கும்படியாக இருக்கிறது, தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழுக்கிணறு தேவா அவர் வந்து சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜ் கரையோடும் அந்த பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில அருமைன்னு

0: இன்றைய நிகழ்ச்சியில் கேள்விகள் அனைத்தும் அருமை, பாடல்களும் அருமை, கேட்கும்படியாக இருக்கிறது, தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கிணறு தேவா அவர் வந்து சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜ் கரையோடும் அந்த பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில அருமைன்னு சூளை ரீஜா மனோகர் அவருமே கூட நம்மளுடைய பாடல்களை வந்து ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. கரை ஏரி கரை அந்த மாதிரியான பாடல்கள்லாம், அதுவும் கேஜேஎஸ் சுவர்ணலதா இவங்க இணைந்து பாடிய அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த போல இருக்கு அவருக்கு. கிராமத்துக்கே அழைத்து சென்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களுமே வந்து இந்த மாதிரி இந்த குரல்ல வந்து துணைக்கால் இல்லை அப்படின்றத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வையக்கரை பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமலா வரதன் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவருமே வந்து இப்ப ஒழித்த பாடல் நல்லா இருக்குன்னு வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த கேள்வி என்னன்னா, உலகிலேயே வந்து மிக வேகமா வளரக்கூடிய ஒரு மகை மரம், மரம் அது வந்து தாவரம் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து என்ன அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா வளரும் அப்படின்றது நம்ம ஒரு குளுவாகவும் வச்சுக்கலாம். இன்னும் கூட முயற்சி செஞ்சு சொல்லலாம் நீங்க. உலகிலேயே மிக வேகமாக வளரும் மர வகை,
1: மர வகை
0: இல்ல தாவரம் அப்படின்னு சொல்லலாம்.
1: மூங்கில்,
0: சூப்பரா சொன்னீங்க. அடுத்து நான் சொல்லு வந்த இந்த மூங்கில் டே அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் நீங்க க்ளூவா வச்சுக்கோங்கன்னு. உங்க பேர்மா?
1: பேர் மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யா
1: பேசுறேன், மாதவரத்துல.
0: நித்யா தான், ஓகே, மாதவரத்துல இருந்து நித்யா. ஓகே, வாழ்த்துக்கள் மேடம், நன்றி.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படங்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடார், அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: நம்மளுடைய அந்த மூங்கில்ன்ற பதில கூட பிரமிளா தமிழ்செல்வன் வலங்கைமான் ஆட்டோ துரை அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு லைன் கிடைச்சு கட் ஆயிடுச்சா இல்லைன்னா கற்க கசடர அந்த கேள்வி கேட்டோம் இல்லைங்களா, அதுக்கான பதில் அவருக்கு தெரியும்னு பதிவிட்டுருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னொருத்த கூட சொல்ல வந்தாங்க அன்புராணின்னு, ஆனா அந்த லைனுமே கட் ஆயிடுச்சு, சரியாவே கேட்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வித்யா ரவி அவங்களுமே சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூலி ரிஜ மனோகர், ஹயத் ஹாஷா, ஹயத் பாஷா அவர், வனஜா, அதுக்கப்புறம் வந்து மதுரேஷோ சண்முக சுந்தரம், கமலாவர்தன், சத்யநாராயணன் எஸ் எல்லோரும் சரியான ஒரு ஆன்சரை சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவரும் வந்து ஆன்சர் தான் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னமே கூட 91 சென்டிமீட்டர் வந்து ஒரு நாளைக்கே அது வளரும், 35 அங்குலம் வரைக்கும் வளரக்கூடியது ஒரு நாளைக்கே அவர் சொல்கிறது. அந்த மாதிரி அவர் சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் தரவுகளை தந்திருக்காரு. நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். வருஷம் 16 என்ற படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல் இது. கேஜே யேசுதாஸ் குரலில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

குத்தான குத்தாரி கீழே தக்கத்தீமி டி குத்தான குத்தாரி கீழே தக்கத்தீமி தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்

நிகழ்ச்சியோட நிறைவு நோக்கி வந்துட்டோம். நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் இணைந்த கைகள் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல். ஆபாவாணன் எழுதிய பாடலுக்கு இசை கியான் வர்மா.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

மனதை அமைதியாக வைத்து நல்ல ஒரு நினைவுகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி பானுமதி பாடியுள்ள பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

0: நீ அவர் நாளைக்கு நாளை தேடி வாரடி.
1: காடு வளைஞ்சா மச்சான், நமக்கு கையுங்காலும் தான் நினைச்சோம், கையுங்காலும் தான் நினைச்சோம்.
0: நானே

0: போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை புரிந்திடும் திட்டம்.
1: அடுத்து நம்ம கேட்கலாம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற படத்திலிருந்து டாக்டர் சிறகழி எஸ் கோவிந்தராஜன் ஜமுனா ராணி பாடியுள்ள பாடலை.

அருமையாக வளர்த்தாலும் பரிசவம்ம கொடுத்தாலும் புருஷ வந்த கையோடே பிறந்த வீடும் பறந்துவிடும் அருமையாக

0: என்பாரு. ஒண்ணு ரெண்டு மூணு.
1: நாளைக்கு உன் நடப்பு இதுதானா தங்கச்சி?
0: நமக்குள்ளே வீண் பேச்சு எதுக்குங்க அண்ணாச்சி?
1: அப்படி
2: கருத்து செறிவுமிக்க பாடல்கள்லாம் வந்து நம்மளுடைய இசைச்சரமா இசைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் இனிவே நிகழ்ச்சியில. அது மாட்டு வண்டி அதனுடைய சேர்ந்து பாடக்கூடிய, அதில் அமர்ந்து கொண்டு அப்படியே பயணிச்சுட்டே பாடக்கூடிய பாடல் தான் நம்ம இது வரைக்கும் ஒன்று ரெண்டு கேட்டோம். அடுத்த பாடலுமே அந்த மாதிரி தான் இருக்க போது நினைக்கிறேன். நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படத்திலிருந்து தான் ஒழிக்கப் போகிறது. இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், டி வி ரத்தினம் அவங்களோட குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், ஜி ராமநாதன் இசையில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின்

0: தகவல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 11:15. உணர்வுகளை பிரதிபலிக்கும் பாடல்கள், எப்பொழுதும் நினைவு விட்டு நீங்காத பாடல்கள். அத்தகைய பாடல்கள் பிரவாகமாக இசையோடு கூட சேர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அதே கண்கள் என்ற படத்திற்காக TM சௌந்தரராஜன், பி சுசில பாடியுள்ள பாடல். வாலி எழுதிய பாடலுக்கு இசை வேதா, கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: மாத்து மாத்து பழக்கத்த மாத்து
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்த மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 11:22. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இணைவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதனுடன் கலந்த இன்ப நிலை வலைகளில் நீந்தி மகிழ்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்பேவா என்ற படத்திலிருந்தான் ஒழிக்கிறதுக்காக தயாராக உள்ளது. பி சுசிலா குரலில் ஒழிக்கக்கூடிய இந்த பாடல் வாலி எழுதிய பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

கலந்த இசை நம்மை ஈர்க்க அதன் விசையில் நாமும் அசைந்தாடினம். அப்படிதான் சொல்லணும், இந்த பாடல் அப்படி இருந்தது நமக்கு. நேரம் 11:26. அடுத்து நாம் கேட்கலாம் அம்மா எங்கே என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடலை. பி. சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது, வேதா இசையில் ஒலிக்கிறது.

கண் திறந்து அன்னைக்கு அள்ளித்தந்த அத்தனை இன்பத்தையும் நாம் சுமைக்க தந்தது கேட்ட அந்த பாடல். நேரம் 11:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் இனிவே நிகழ்ச்சி தரும் பாடல்கள்னா இப்படி அப்படித்தானே, எல்லாமே சுவைக்க ரசிக்க இன்பமா இருக்கக்கூடிய பாடல்கள் தான். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் விப்ரநாராயணன் என்ற படத்திற்காக ஏ.எம். ராஜா ஜிக்கி பாடியுள்ள பாடல். குமா பாலசுப்ரமணியம் எழுதிய பாடலுக்கு இசை ஜி. ராமநாதன்.

என்றும் இணைவை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வணங்காமுடி என்ற படத்திலிருந்து தான் கேட்க போறோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல், தஞ்சை என் ராமையாதாஸ் எழுதிய பாடல், ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்கிறது.

0: வாழ்விலே ஒரு நாள் என்ற படத்தில் இந்த பாடல் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். டி எம் சௌந்தரராஜன், யூ ஆர் ஜீவரத்தனம் அவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். குமா பாலசுப்ரமணியம் எழுதியது. பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா.
1: சென்றலே

0: நேரம் 11:40.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஆசை அலைகள் என்ற படத்திலிருந்து ஜமுனா ராணி எல் அரீஸ்வரி பாடியுள்ள பாடலை. கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

வெவ்வேறு மயக்கம் குறித்து பாடல்ல நம்ம கேட்டோம். கேட்டு கேட்டு திளைப்பது இசை மயக்கம். அந்த மயக்கத்தில் தான் நாம் உள்ளோம் இல்லையா? என்றும் இணைவே நிகழ்ச்சி கேட்டுட்டு உண்மைதான நேயர்களே, அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை மேலும் மகிழ்விக்க வருகிறது அடுத்த பாடல். 1000 ரூபாய் என்ற படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல், பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

தட்டி எழுப்பிவிட்ட மாதிரி ஒரு பாடல் நம்ம கேட்டோம். இதே கமலம் என்ற படத்திலிருந்து ஒழித்த பாடல், எஸ் ஜானகி குரலில் ஒழித்தது. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் கி மகாதேவன் இசையில் ஒழித்தது. திருச்சி லோகநாதன் ஜமுனா ராணி குரல்களை ஒலிக்கக்கூடிய பாடல் கொத்தமங்கலம் சுப்பு எழுதியது. எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைன்னா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: நேரம் 11:58 என்றும் இனிவே நிகழ்ச்சியுடன் நிறைவை நோக்கி வந்துட்டோம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் தங்கப்பதுமை என்ற படத்திற்காக எஸ் சி கிருஷ்ணன் ஜமுனா ராணி பாடியுள்ள பாடல். இது வந்து நிறைவான பாடல் அப்படின்னே சொல்லலாம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதியுள்ள பாடல், பாடலுக்கிசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த ஒரு பாடல் கேட்டுட்டு இதோட நான் ஆர்ஜி ஹேமா நான் கிளம்பிப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்க போறீங்க ஆர்ஜி மகேஸ்வரியோட சேர்ந்து தான். இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

வெரி குட் ஆஃப்டர்நூன் நேர்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க ரெட்ரோ நேரம். 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போகிறாங்க. எஸ், உங்கள் கூட மீண்டும் இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். உங்களுக்கான அட்டகாசமான பாடலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சாங்லாம் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. நமக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை அப்படின்னும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம், கோவப்படுவோம், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய காட்டும் நமக்கு. ஆனால் இதே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே, எல்லா விதமான பிரச்சனைக்குமே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஆனால் தூக்கம் தான் வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி மொபைல் பார்த்துட்ருப்பாங்க. எங்கெங்க தூக்கம் வரும்? மொபைல் பார்த்துட்டு இருந்தால் தூக்கம் எங்கெங்க வரும்? அதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை இறுக்க மூடுங்க. இந்த சின்ன வயசுலாம் சொல்லுவாங்களே பாட்டி தாத்தாலாம், தூக்கம் வரலன்னு சொல்லாது, கண்ணை நல்லா டைட்டாக மூடி தூங்கு, கண்ணு மூடு கண்ணு மூடுன்னு வாங்க. கண்ணை மூடிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்து நம்ம மனசோடு நம்ம பேச ஆரம்பித்து அப்படியே ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டோன்னா தூக்கம் வந்துடுறாங்க. என்னடா ஆரம்பத்தில் தூக்கத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா தூங்கலைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதுக்காக நைட்டில் வந்து இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் தூக்கத்தை மிஸ் பண்ணுறாங்க. தூக்கங்கிறது ஒரு பெரிய வரம், அது கிடைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தூக்கம் வரலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏஜ்ட் பர்சன்லாம் சரியாக தூக்கலைன்னுவாங்க. அந்த டைமில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல் வரப்போகுது. கேஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவங்க குரலில் உங்களுக்காக அக்னி நட்சத்திரம் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் கைஸ், அவர் இவர்

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3

செல்வன் படத்துக்காக மனு மற்றும் வாணிஜெயராம் குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:30 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம்.

நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேஜே ஏஸ்தாஸ் மற்றும் சித்ரா அவங்க குரலில் இளையராஜா இசையில் உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

பாட்டுவாதியார் படத்துக்காக கேஜே ஏஸ்தாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. சூப்பரான சாங்ஸ்லாம் வந்துட்டே இருக்குல்ல நான் சொன்ன மாதிரி. இப்போ அடுத்ததா உங்களுக்காக சின்ன மாப்பிள்ளை படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை மனு மற்றும் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில்

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3

வில்லு பாட்டுக்காரன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. எஸ், இந்த பாட்டு கேட்டதுமே எல்லார் கால்களும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்கோம்ல. ட்ரூல மியூசிக், தட் மியூசிக். 102.3 விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் உங்களுக்காக அழகன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் இருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பு

0: அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டார்ட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் மசோதாவில் உள்ள விஷயங்கள் குறித்து உள்துறை அமைச்சக பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினருக்கு எடுத்துரைக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து தனி நபரோ அல்லது அமைப்புகளோ வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான தணிக்கையுடனும் நன்கொடைகளை பெறுவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் திரு டார்ட் மெக்லே தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தும் திட்டங்களால் இந்திய பொருளாதாரம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் நாட்டு மக்களின் செல்வமும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக கூறினார். உலகின் பிற நாடுகளில் இல்லாத வகையில் இந்தியாவில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு புதிய பல்கலைக்கழகங்கள் பெருமளவு தொடங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கட்டமைப்புத் துறையிலும் பெருமளவு முதலீடு செய்யப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார். 2035 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னெடுப்புகளில் நியூசிலாந்தும் பங்கேற்கும் என்று திரு டார்ட் மெக்லே கூறினார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமது 2 நாள் பூட்டான் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தங்கியலுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்தது என்று தெரிவித்தார். அந்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை அவருடன் இணைந்து தொடங்கி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாய்சேய் நல மருத்துவமனை மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள், தேசிய கால்நடை இனப்பெருக்க மையம், அரசுக்கான மின்சார வாகன சேவை, 500 கிலோவாட் நீர்மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இந்தியாவின் உதவியுடன் பூட்டானில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் நேபாளத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன. இது தொடர்பாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இருநாட்டு அரசுகள் அளவிலான துணைக்குழு கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலர் திரு உஜ்வல்குமார் கோஷ் தலைமையிலான குழுவினரும், நேபாள தரப்பில் அந்நாட்டு தொழில்துறை இணைச் செயலர் திரு புத்த பகதூர் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை அணுகுதல், சுங்கவரி மற்றும் வர்த்தக நடைமுறைகள், உணவு பாதுகாப்பு, எல்லைப்புற கட்டமைப்பு, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வழங்கும் சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது, ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைத்தல் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சவுக் கர்ஜத் இடையேயான ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 497 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிராவில் பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் போது இரு மார்க்கங்களிலும் நாள்தோறும் கூடுதலாக 5 பயணியர் ரயில்களை இயக்கவும், ஆண்டுக்கு 18.35 மில்லியன் டன் சரக்குகளை அனுப்பவும் வழிவகை ஏற்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம்.

0: தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் மக்கள் வாழ்க்கையில் வளமான மாற்றங்களையும் மத்திய அரசு கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூய்மையே சேவை இயக்கத்தின்

0: வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் மக்கள் வாழ்க்கையில் வளமான மாற்றங்களையும் மத்திய அரசு கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூய்மையே சேவை இயக்கத்தின் மூலம் சமூக மற்றும் சுகாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இன்றைய தொகுப்பு விவரிக்கிறது.
1: தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்டு மக்களிடையே தூய்மை இயக்கம் குறித்த விழிப்புணர்வையும் சேவை மனப்பான்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. கிராமங்கள் தொடங்கி நகரங்களில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் பயனாக கிராமங்கள் மற்றும் நகரங்கள் பாதுகாப்பான கழிப்பிட வசதிகளை பெற்றுள்ளன. 91% பொது இடங்களில் திறந்தவெளி மலம் கழிப்பது தடுக்கப்பட்டு ODF Plus என்ற தரத்தை எட்டியுள்ளனர். திட மற்றும் திரவ கழிவுகளையும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து தூய்மையை பராமரிப்பதற்கான முயற்சிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசுகையில், இது தூய்மைக்கான திட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். வீடுகளில் கழிப்பிட வசதியை அமைத்துக் கொள்ள இயலாத குடும்பங்கள் கண்டறியப்பட்டு இஸ்ஸாத் கர் திட்டத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மகளிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில் தொடங்கப்பட்ட கோவர்தன் திட்டத்தின் கீழ் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டமும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதனால் கிடைக்கும் வருவாயில் கிராமப்புற பொருளாதாரமும் வலுப்பெற்றுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு இவ்வாண்டின் தூய்மை பகுதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மை குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் பயனாக மக்களின் உடல்நலம் மேம்பட்டிருப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்கை தூய்மை இந்தியாவுக்கான இலக்குடன் நனவாக்குவோம்.
0: பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா உட்பட 152 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இத்தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல், பராகுவே நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 4 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாலஸ்தீனம் நிறுத்தவில்லை என்று கூறி திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் வருவதற்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதை அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் யுக்ரைன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வாங்குவதற்காக அந்நாட்டிற்கு 3.3 பில்லியன் யூரோ நிதி உதவி வழங்கப்படும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர்லேயன் அறிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-2, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கோலின்ஸ் போர்ச்சுகலின் ஆஞ்சலினா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தமிழகம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக தர்மத்தின் தர்மதுரை படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க.

நிகழ்ச்சிக்கு நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:56 ஆகுது. ஸோ ஃபைனலாக உங்களுக்காக என் ராசாவின் மனசிலே படத்தில் இருந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு இந்த ஷோவை மட்டும் வைண்ட் பண்ணிட்டேன். அடுத்து பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக அகெயின் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டேடியூனாக இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

ஆகுது 102.3 விவத் பாரதி தமிழகம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்க போறீங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களே ஃபோன் பண்ணி எங்ககிட்ட கேட்க போறீங்க. அந்த சாங்கை நாங்கள் ப்ளே பண்ண போறோம். உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். ஸோ நீங்க கால் பண்ணி கேட்க வேண்டிய நம்பர்ஸ் என்ன, பாட்டு கேட்க வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 52 08 53 28 38 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ப்ளே பண்ணுறோம். லைஃப்பில் ஒரு ரெண்டு பேரையாவது சேமித்து வச்சுக்கோங்க, தட் மீன்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அது சிஸ்டராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எனி ஒன், ரெண்டு பேர் நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் என்றைக்காவது உடஞ்சி உட்காரும்போது இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி கன்வே பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பர்சன் இருந்தாங்கன்னா யூ ஆர் ஸோ லக்கி. யூஸ்வலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, நிறைய கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லை சிஸ்டர்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நார்மலாகவே ஒரு ரெண்டு பர்சனை நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுங்கள். இவங்க வந்து லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா யூ ஆர் ஸோ ஸோ லக்கி பர்சன். சொல்ல முடியாது, அந்த கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்டே ஆகாதுங்க, அது லாங் லாங் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்ப காலங்களில் நம்ம அவங்கக்கிட்ட பேசிட கூட மாட்டோம், ரொம்ப டச்சில் கூட இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சிச்சுவேஷனில் அவங்க கூட கனெக்ட் ஆகும், அந்த கனெக்ட் அப்படியே நீண்டுக்கிட்டே போகும். அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? ஆமாம் அப்படின்னு நீங்களும் தலையாட்டுறீங்களா? எங்கள் லைஃப்பில் இருக்காங்க, என்னோடய லைஃப்பில் இருக்காங்க, உங்கள் லைஃப்பில் அதே மாதிரி ஒரு சூப்பரான பர்சன் கிடைக்கணும் அப்படிங்கிறத என்னோடய ப்ரே. பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களோட பாட்டெலாம் வர்றதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட்டான சாங் முதல்ல வரப்போகுது, ஆதவன் படத்துலேருந்து அந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் வரப்போகுது. மக்களே, இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிக்கிறாங்க. ஸோ அந்த ஊர் நேயர்களும் நமக்கு ஃபோன் பண்ணி பாட்டு கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ மக்களே, அவங்களுக்கும் நீங்கள் நிறைய சான்சஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களும் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு நேயர் ஒரு நாளைக்கு தான் கால் பண்ணோம் அப்படிங்கிற ரூல். பிகாஸ் புது நேயர்களை வரவேற்கிற விதமாக இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஹோப்போடு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வருமினரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்கெல்லாம் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரும் ஒன்றா தான் சொன்னார், உங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறது. சார் கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

0: 102.3 விவத் பாரதி தமிழகம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேரா ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட சொல்றதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து பேசுறேம்மா.
0: நல்லா இருக்கீங்களா சூரியமூர்த்தி?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு படம் நீலமலர்கள், பாடல் வந்து இது இரவா பகல் அன்பாடுறது பாட்டு நல்லா இருக்கு.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு.
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப.

அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 28 38 91 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை எங்ககிட்ட கேளுங்க.

0: பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லை கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துக்கலேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: எஸ் பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. 117 ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: மாணிக்கம், கே கே நகர். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மாணிக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் மேடம்.
3: சூப்பர். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊதாப்பூ கன்சுமிட்டுகிறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனம் வாழ்க அந்த பாடல் ஒலிபரப்பு
3: போட்டுருவோம் உங்களுக்காக. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணது.
4: நன்றி, நன்றி
3: கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இப்போதான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம், அதுக்குள்ள ஹாஃப் அன் அவர் ஆக போகுது. 123 ஆயிடுச்சுங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: திருக்காட்டூர்ல இருந்து செல்வி பேசுறேன் மேடம்.
1: செல்வி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் செல்வி, நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து ஞான ஒளி படத்துல இருந்து மனமேடை மலர்களுடன் தீபம்னு சுசியா மாசாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
2: நன்றி மேடம்,
1: நன்றி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஆறுக்குள்ள நீங்க கேட்கணும் ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2952085328389871 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க.

0: 102.3 FM.
1: வணக்கம். நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்வண்ணன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: 102.3

0: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சியின் 100.1 திருப்பத்தூர் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? வேல்முருகன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் வேல்முருகன்? கண்டிப்பாங்க, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. அவருக்காக சிகரம் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் வந்தாச்சு, பாட்டும் கேட்க போறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பேமுகலம், சுகுமார் மேடம்.
0: சுகுமார், எப்படி இருக்கீங்க? சுகுமாரா சிவகுமார்?
1: சிவகுமார், சிவகுமார் மேடம்.
0: என்ன நீங்களே உங்க பேர் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க? சிவகுமார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: மேடம்? சிவகாசி பாடத்துல இருந்து போடம்போட்டம் ஏரியா.
0: போட்டுடலாம் அந்த பாட்டை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து பேரை கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம தான் ஷோ எண்டில் வரப்போகிறோமே, அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுவோன்னு நினச்சா லிஸ்னரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பட் எனிவே, அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பில் இருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் அமையவுள்ள வால்கிரீன்ஸ் உலகளாவிய திறன் மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் சென்னையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட இந்நிறுவனம் உலகளவில் முன்னணி சுகாதார மற்றும்

மருந்தக சேவை நிறுவனமாக திகழும் நிலையில் தனது முதல் நிறுவனத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த உள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் வணிக சேவைகளை மையமாக கொண்டு அமையவுள்ள இம்மையம் தரமணியில் உள்ள வளாகத்தில் நிறுவப்பட உள்ளது. 250 பேருக்கு உயர் மதிப்பு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் வரும் ஆண்டுகளில் விரிவாக்கம் செய்யும் வகையிலும் இதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தமிழக அரசின் கொள்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காலை உணவு விரிவாக்க திட்டம், தங்க மோதிர திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் விநியோக பாதை பாதிக்கப்பட்டால் உடனடியாக சரி செய்யப்படும் என்றார். மாநிலத்தில் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளி தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார்.

0: மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் விநியோக பாதை பாதிக்கப்பட்டால் உடனடியாக சரி செய்யப்படும் என்றார். மாநிலத்தில் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்.
1: தலைவலி வாந்தி இருக்கிற மாதிரி காய்ச்சல் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க ஒரு டாக்டர்ஸ்ட போய் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கறத நான் கேட்டுக்கேன். குழந்தைங்கலாம் விளையாட போறப்ப கை கால்களை மூடி இருக்கிற மாதிரி உடைய அணியணும். காய்ச்சல் வந்துட்டா நீங்க தயவு செய்து அலட்சியமா இருக்க வேண்டாம், நீங்க போய் மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன்.
0: அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மலேசியாவில் பயிலும் மாணவருக்கு 2 நாட்களில் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் விரைந்து எடுக்கப்படும் என்றார். 2ஆம் ஆண்டிற்கான கல்வி நிதி விடுவிக்கப்படாததால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாணாக்கர் கூறியதை அடுத்து இந்நடவடிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நிதி ஆதாரங்கள் குறித்த 2 நாள் மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுடில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பொருளாதார கண்ணோட்டம், விவசாயம், எரிசக்தி மாற்றத்திற்கான நிதி என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இம்மாநாட்டில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் நிதியமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் சார்பில் மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதில் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பாரத இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் தொடங்கப்பட்ட தூய்மை பாரத இயக்கத்தின் பயனாக 91% கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத கிராமங்களாக உருவெடுத்துள்ளன. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சுகாதாரத்தோடு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்பட்டு நம் நாடு வளத்தின் பாதையில் முன்னேறிச் செல்கிறது. பள்ளி நிலையிலேயே மாணவ மாணவிகளிடம் தூய்மைக்கான விதையை விதைப்பதன் அவசியத்தை துறையூர் துணை வட்டாட்சியர் திரு ப. சரவணன் அறிவுறுத்தியுள்ளார்.
2: பள்ளி மற்றும் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி தூய்மையை முதல்ல அவங்க கிட்ட விதைக்கிறது. விதைக்கிறது மூலியமா இந்த தூய்மை மேலும் வளரும். அது மட்டும் இல்ல, பொது இடங்கள் மற்றும் சந்தைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் நீர்நிலைகளை சுத்தமா பராமரிக்கிறது. சுற்றுலா இடங்கள்ல தூய்மை நடவடிக்கைகளை மேம்படுத்துறது. விழிப்புணர்வு மற்றும் விருதுகள் மூலியமாவும் மரக்கன்றுகள் நடுதல் மூலியமாவும் சுத்தம் தூய்மை அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மேலும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. இந்த சுத்தமா இருக்கிறதோட ஆரம்பம் அப்படிங்கிறது இது சாதாரண ஒரு ஆரம்பம் இல்ல, மத்திய அரசு முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டத்தை விஞ்ஞானிகள் தயாரிக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் தென்மண்டல வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேச நலனை கருத்தில் கொண்டு மாநிலங்களோடு இணைந்து உரிய சீர்திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாநிலத்திலும் கடைபிடிக்கப்படும் சிறந்த வேளாண் நடைமுறைகள் பிற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். 140 கோடி மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அவர், இயற்கை வேளாண் முறை தற்போதைய தேவை என்றார். எல்நினோ சவால்களை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு மற்றும் பயிர் பரவலாக்கல் திட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவதும் மண்வள அட்டைகளை விநியோகிப்பதுமே அரசின் உயர் முன்னுரிமை என்றார். மின்னணு வேளாண்மைக்கு தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் 13,500 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று வர்த்தகர் விற்பனையாளர் மேம்பாட்டு

0: நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் 43,000 சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் உள்ளதாக எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்கான தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க மூலதன மானிய திட்ட நிதி 352 கோடி ரூபாயில் இருந்து 600 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் 12 விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதன் மூலம் 1,700 சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் பெருதொழில் துறை வளர்ச்சிக்கான அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் கணக்கெடுப்பிற்கு பின்னர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்ற மாநில அரசின் அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சட்டசபை நிகழ்வுகளை இளைஞர்கள் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வேட்புமனுக்கள் நேற்று பரிசீலிக்கப்பட்ட நிலையில் மதுராந்தகத்தில் 28 பேரின் மனுக்களும் தாராபுரத்தில் 22 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள் குறித்தும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் பொங்கல் சேலை நெசவிற்கான கூலி நிர்ணயம் கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்ட சிறப்பு குறைதீர் முகாம் நாளை நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர் வங்கி கல்விக் கடன் திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். நாகை கிள்ளுக்குடி கிராமத்தில் சம்பா நேரடி விதைப்பு பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் 1,62,500 ஏக்கர் சாகுபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நடப்பாண்டு நாகை மாவட்டத்தில் 1,60,000 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ADT 54, ADT 58, TPS 5, QA 52, BPT, திருச்சி 3, IR 20 போன்ற நடுத்தர கால நிலங்களை செப்டம்பர் மாத இறுதிக்குள் விதைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளது எனவும், விவசாயிகள் உழவர் ஆப் மூலம் இதனை பதிவு செய்து வாடகை அடிப்படை மூலம் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதியில் இந்தியா ஜப்பானை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தினார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னா வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லை கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அதை டியூன் பண்ணணும்.

0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வறுமினரம் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்ப லொகேஷன் போயிடும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்க மாமா வந்து ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்க ஒரு செட் ஆக்சுவலா, அதனால போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி நான் செந்தாமல் டிராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரும் ஒன்றா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறார். சார் கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
2: What's happening?
3: Nothing much, da.
2: So sad. Kuchakku, kuchakku, kuchakku, kuchakku na ji, kuchakku, kuchakku, kuchakku.
3: Kaase, panna, kutte, mani, mani. Kaase, panna, kutte, mani, mani. Kaase, panna, kutte, mani, mani. Kaase, panna, kutte, mani.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். 2:01 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தீம்ல பாடல் கேட்க போறோம். கலர்ஸ், வண்ணங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. ஸோ அது ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு பொருளாகட்டும், எல்லாத்துலேயும் அந்த கலர் அப்படின்றது மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட கலர்ஸை வச்சு நிறைய பாடல்கள் இருக்கு. வண்ணங்கள் வச்சு, ஒவ்வொரு நிறத்தோட பெயர் வச்சு நிறைய பாடல்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான பாடல்களை தான் இந்த 1 மணி நேரம் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த வகையில் எடுத்த எடுப்புலேயே ஒரு சூப்பரான பாட்டு எந்த படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அலைப்பாயுதே படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் கிளின்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல். வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டு கேடு அணிந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படங்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: ரெண்டு மணி 10 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரெட் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் தேவாயசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வறுமினரம் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்போ லொகேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்க மாமா வந்து ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்கெல்லாம் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காம நான் செந்தாமரை டிராமா ட்ரூப்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறார். சார் கவிதா இருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

0: வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்

2:25 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் கொம்பன் படத்துல இருந்து வேல்முருகன் மாளவிகா சுந்தர் சேர்ந்து பாடின பாடல், மகாலிங்கம் வரிகள்ல ஜிவி பிரகாஷ் குமார் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பாகுபலி படத்திலிருந்து கார்த்திக் தாமினி பாட்லா இணைந்து பாடின பாடல், கார்கி வரிகள்ல மரகதமணி இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் விஜய் நக்கூல் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். தாமரை வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கேட்டு முடிச்சோம். 2:37 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொற்காலம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. சித்ரா பாடின பாடல், வைரமுத்து வரிகளை தேவா இசையில கேட்டடைந்திருக்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3.

காஞ்சனா திரைப்படத்து பாடல் கேட்டு முடிச்சோம். சுசித்ரா, சுரேஷன், தர்ஷனா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் விவேகா, வரிகள் எஸ் தமன் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மன்மதன்

2:52 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் விக்ரம் வேதா படத்திலிருந்தே வந்துட்டு இருக்கு. சிவம் சாம்சியஸ் சேர்ந்து பாடின பாடல், விக்னேஷ் சிவன் வரிகள, சாம்சியஸ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டடைதருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திட்டம். ஒரு நாட்டின் வளர்ச்சியை அளவிடுவதற்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று தாய்மார்களின் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியமாகும். ஒரு குழந்தையின் வாழ்க்கை ஆரோக்கியமான தாயின் கருவிலிருந்தே தொடங்குகிறது. கர்ப்ப காலத்தில் தாயின் உடல்நிலையை முறையாக பரிசோதித்து தேவையான மருத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் வழங்குவது மிகவும் அவசியமானதாகும். இந்த நோக்கத்துடன் இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட முக்கியமான திட்டமே பிரதம மந்திரி பாதுகாப்பான தாய்மை இயக்கம் ஆகும். இதன் முக்கிய நோக்கம் கர்ப்பிணி பெண்களுக்கு தரமான மற்றும் விரிவான கர்ப்பகால மருத்துவ பரிசோதனைகளை வழங்கி தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாகும். கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை, சர்க்கரை நோய் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் சில கர்ப்பங்கள் அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களாகவும் இருக்கலாம். இத்தகைய நிலைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் தகுந்த மருத்துவ கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை மூலம் தாய் மற்றும் குழந்தையின் உயிரை பாதுகாக்க முடியும். இதுவே இந்த இயக்கத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். இத்திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி சிறப்பு கர்ப்பகால மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படுகின்றன. 9ஆம் தேதி அரசு விடுமுறையாக இருந்தால் அடுத்த வேலை நாளில் இந்த சேவை வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகள் மற்றும் குறிப்பிட்ட சுகாதார நிலையங்களில் இச்சேவைகள் வழங்கப்படுகின்றன. கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம், உடல் எடை மற்றும் தேவையான பிற மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் உள்ளதா என்பதையும் மருத்துவர்கள் கவனிக்கின்றனர். தேவைப்படும் பெண்களுக்கு மேலதிக மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் அதிக ஆபத்துள்ள கர்ப்பிணி பெண்களை கண்டறிவது ஆகும். தாயின் வயது, முன்பு ஏற்பட்ட கர்ப்பகால சிக்கல்கள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற பல்வேறு காரணிகளை மருத்துவர்கள் கருத்தில் கொண்டு கூடுதல் கவனம் தேவைப்படும் கர்ப்பிணி பெண்களை அடையாளம் காண்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ கண்காணிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. கர்ப்ப காலத்தில் மருத்துவ பரிசோதனைகளை தவிர்ப்பது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். சில உடல்நல பிரச்சனைகள் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். எனவே கர்ப்பிணி பெண்கள் தவறாமல் மருத்துவ பரிசோதனைகளுக்கு செல்வது மிகவும் அவசியம். ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் பாதுகாப்பான பிரசவத்திற்கு வழிவகுக்கும். இந்த திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகாதார விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது. சத்தான உணவு உட்கொள்ளுதல், மருத்துவரின் ஆலோசனையின்படி தேவையான மருந்துகள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துதல், சரியான இடைவெளியில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுதல் போன்றவை குறித்து அறிவுறுத்தப்படுகிறது. ஒரு கர்ப்பிணி தாயின் ஆரோக்கியம் என்பது அவரது தனிப்பட்ட நலனுடன் மட்டும் தொடர்புடையது அல்ல. அது பிறக்கவிருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்துடனும் குடும்பத்தின் நலனுடனும் எதிர்கால சமூகத்தின் வளர்ச்சியுடனும் தொடர்புடையதாகும். எனவே

கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய மருத்துவ பாதுகாப்பை வழங்குவது சமூகத்தின் முக்கிய பொறுப்பாகும். பிரதம மந்திரி பாதுகாப்பான தாய்மை இயக்கம் குறிப்பாக மருத்துவ வசதிகளை எளிதில் பெற முடியாத பெண்களுக்கும் தரமான கர்ப்பகால மருத்துவ சேவைகள் கிடைக்க உதவும் முக்கிய முயற்சியாகும். தாய்மார்களின் உடல்நல பிரச்சினைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரியான நேரத்தில் மருத்துவ உதவி வழங்குவதன் மூலம் பாதுகாப்பான மகப்பேற்றை உறுதி செய்வதே இந்த இயக்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். முடிவாக, ஒரு ஆரோக்கியமான தாய் மட்டுமே ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க முடியும். கர்ப்பிணி பெண்கள் முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை உணர்ந்து கிடைக்கும் அரசு சுகாதார சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தாய் மற்றும் சேய் நலனை பாதுகாப்பது ஒரு குடும்பத்தின் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும். அந்த வகையில் பாதுகாப்பான தாய், ஆரோக்கியமான குழந்தை, வளமான இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிக்க உதவும் முக்கியமான முயற்சியாக பிரதம மந்திரி பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திகழ்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: மூணு மணி ஒரு நிமிடம் நெருங்கிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. 2000 to 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் ஆதவன் படத்திலிருந்து கார்த்திக் ஹரிணி சேர்ந்து பண்ண பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கே வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

மூணு மணி ஆறு நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அங்காடி தெரு படத்திலிருந்து ரஞ்சித், வினித், ஸ்ரீனிவாஸ், ஜானகி ஐயர் எல்லாரும் சேர்ந்து பண்ண பாடல். நாமத்துக்குமார் வருகிற விஜய் ஆண்டனி இசையில்

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
2: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்துச் செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன், ரூரல், இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
4: மூணு மணி 11 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அயன் படத்திலிருந்து கார்த்திக் பாடின பாடல், நாமுத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்திருக்கு. கேட ஜாய் பண்ணுங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வறுமினரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி நான் சிந்தாமல் ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண. ஒரு 3 நாள்

எஸ்ட் காஸ்டியூமர் வந்தாரா அளவு எடுக்கிறது சார், கவிதா லேலேருந்து வரும் மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் ரெண்டு சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தேன். எனக்கு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

குட்டி படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கே கே குரல்ல, விவேகா வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில. 3:23 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில 2000-2020 இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மாசிலாமணி படத்திலிருந்து பல்ராம் கல்யாணி சேர்ந்து பாடு பாடல் வந்துட்டே இருக்கு. பா விஜய் வரிகள்ல, டி இமான் இசையில கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

3:35 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில கேட்டு முடிச்ச பாடல் நினைத்தாலே இணைக்கும் படத்திலிருந்து விஜய் ஆண்டனி பாடின பாடல், அண்ணாமலை வரிகள, விஜய் ஆண்டனி இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் படிக்காதவன் படத்திலிருந்து உதித் நாராயணன் மாலத்தை சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், பாவிஜய் வரிகள, மணி சர்மா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

3:46 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் பசங்க படத்திலிருந்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பேபி கே சிவாங்கி பாடின பாடல். யுகபாரதி வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பேராண்மை படத்திலிருந்து ஷாலினி மேகா பெக்கி சுரி எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் வித்யாசாகர் இசையில வதிரே இருக்கு. கேட்டு இணைந்திருக்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லை கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: ஹலோ, நீங்க யார் பேசுறது, உங்க பேர் என்ன?
4: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும்.

0: தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் FM இன் வர்ணஜாலம்.
2: மூணு மணி 54 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ரேணிகுண்டா படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்தர் குரல்ல, யோகபாரதி வரிகள்ல கணேஷ் ராகவேந்திராவுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை 4:01 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே போலதான் இசையோட விளையாட கலக்கல விளையாட போறோம். பாடல் வரிகள் நான் வந்து அப்படியே படிச்சு காட்டுவேன்னா அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணும். அதான் உங்களுக்கான டாஸ்க். நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும்னு என்ன பண்ணும், போன் எடுத்து கால் பண்ணும் 2952085853 அப்படின்ற நம்பருக்கும் அல்லது 2838981 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துக்கோங்க. 2952085853 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 2838981 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில இப்ப இணைப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: அரியலூர் மாவட்டத்துல இருந்து நல்லாம்பாளையத்துல இருந்து பேசுறோம்.
0: உங்க பேர்?
1: ஜெயா.
0: ஜெயா, ரெடியா இருக்கீங்களா?
1: நாயகன்
0: ஜாடை நூதனமே நாணமே பெண்ணின் சீதனமே, மேகமழை நீராட தோகை மயில் வாராதோ, தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அது நனநன அப்படின்னு வரும்.
2: என்ன
0: பாட்டுன்னு? நாயகன் ஜாடை நூதனமே நாணமே பெண்ணின் சீதனமே, மேகமழை நீராட தோகை மயில் வாராதோ, தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அது
3: நாயகன் பாடும் நாயகமே பூபாலம்.
0: எப்படி எப்படி
2: என்ன என்ன சார், தப்பா ரைட்டா?
0: தப்பா ரைட்டா, நீங்க தான் சொல்லணும்.
2: அதான்

0: அதான் சார், அதான் பிடிக்கிறதுக்காக பாட்டு பாடினாலும் வந்துருச்சு. முதலாடி பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம்.
1: சூப்பர் சூப்பர், அருமை அட்டகாசம் பண்ணிட்டீங்க வந்த உடனே. கலக்கலா சொல்லிட்டீங்க
0: சார்,
1: சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்படியே உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க.
0: சரிங்க சார். வி எம் சரவணன்.
1: வி எம் சரவணன் சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றி.
0: ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? எங்கிருந்து யார் கால் பண்ணிருக்கீங்க?
2: வீரதுரை, அரியலூர்.
1: வீரதுரை சொல்லுங்க.
2: பாட்டு வந்து பூபாலம் இசைக்கும் பாடல் கருத தூரல் நின்று போச்சு படம்.
1: ஓகே, பாடியவர்கள் தெரியுமா?
2: கேஜே யேசுதாசும் உமா ராமன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப
2: அழகாக முத்துலிங்கம்
1: சார். ஆஹா, எழுதுனர் வரைக்கும் சொல்லிட்டீங்களே.
2: எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு சார், எல்லாருமே சொல்லிடுவாங்க யாரா இருந்தாலும்.
1: ஸோ ஈஸியானதான் கொடுத்துருக்கேன். சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி நன்றி. எஸ் பாடல் பாடினவங்க எழுதினவங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னு ஒரு தடவை. கேஜே எஸ் தாஸ் உமா ரமணன் பாடின பாடல் முத்துலிங்கம் அருகே இளையராஜா இசையில தூரல் நின்று போச்சு படத்திலிருந்து பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் அப்படின்ற ஒரு அழகான பாடல் நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துட்டு இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 4:09 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கண்ணன்.
0: கண்ணன் எங்க இருந்து?
1: கல்லுப்பட்டியில
0: இருந்து. ஓகே, உங்களுக்கான வரிகள் அப்பாவி ஆனாலும் ஈஸிதான், அடிக்கடி கேக்குற பாட்டு தான். அப்பாவி ஆனாலும் அடிமேல் அடி வாங்கும், அடிச்சாலும் ஊர் கூடி ஆஹான்னு சொல்லுது என்னது, அடிமேலா அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் மேலக்காரன் கொண்டு வந்த மிருதங்கம் தான் நீ சொன்னது. கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையா? ஓகே, குறிப்பு ரஜினிகாந்த் நடிச்ச படம்.
1: ஒரு 85
0: 85 இல்ல, 90 பீரியட்ல வந்த படம். 97 இன்னொருத்தர சொல்லுமா? அப்பாவி ஆனாலும் அடிமேல் அடிமேல அடி வாங்கும், அடிச்சாலும் ஊர் கூடி ஆஹான்னு சொல்லுது என்னது, அடிமேல அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் மேலக்காரன் கொண்டு வந்த மிருதங்கம் தான் நீ சொன்னது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓகே ஓகே, நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: The person you are speaking.
0: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த
3: கால்? பாவனா கொண்டாலுக்கா வணியடில இருந்து பேசுறோம் சார். சோபியா.
0: சோபியா.
3: ஆமாங்க சார்.
0: கேட்டிங்களா வரிகளை?
3: ஆ கேட்டேன் சார்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: மாட்டாடு மாட்டாடு மல்லிகை.
0: ஆஹா, எப்படிங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
4: பாடியவர்கள்
0: அருணாச்சலம் படம் மாத்தாடு மாத்தாடு மல்லிகை.
4: மாத்தாடு மாத்தாடு மல்லிகை பாட்டு
0: பாடினவங்க தெரியுமா? ஐடியா இருக்கா?
4: பாடினவங்க வந்து பாடினவங்களதான் சமீபத்தில் ஒண்ணு கேட்கல அந்த பாட்டு.
0: ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: ஆட்டோதுறை. ஓகே சூப்பர்.
4: இல்ல அது ரேடியோ ரேடியோ கேட்டிருந்தனால எனக்கு வந்திருக்கும். நான் வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டினேன்.
0: ஓகே.
4: அது மட்டும் லைட்டா 8:00 டீ கடையில காதுல விழுந்துச்சு.
0: ஓகே ஓகே.
4: உடனே அட்டன் பண்ண கிடைச்சது அவ்வளவுதான்.
0: சூப்பருங்க சூப்பர், நன்றி நன்றி.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலே

0: கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளரும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 4:15 கடந்து போயிட்டு இருக்கு. முன்னாடி வந்த நேர்கள் ரொம்ப சூப்பரா பாடலை கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த பாட தான் இப்ப நம்ம கேட்டுட்டு வரப்போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகள்ல தேவா இசையில, அருணாச்சலம் படத்திலிருந்து மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படின்ற பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாம் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

0: 4:22 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: ஜி ஆர் சரவணன், ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வரிகள்: பார்த்து பழகிய 4 தினங்களில் நடை உடை பாவனை மாற்றிவிட்டால், சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காட்டிவிட்டால்.
1: இது கமல் நடித்த படம் நினைக்கிறேன், அப்படியா?
0: இல்லை, சூர்யா நடித்த படம்.
1: சூர்யா நடித்த படம்?
0: எஸ்.
1: சூர்யா நடித்த படம் சில்லுன்னு ஒரு காதலா?
0: ஆஹா, இல்லையே. ரொம்ப ஃபேமஸ் ஆன பாட்டு தான்.
1: காக்க காக்க?
0: ஆஹா, இல்லை. ஓகேங்க, ஓகே, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணி?

0: பார்த்து பழகிய நான்கு தினங்களில் நடை உடை பாவனை மாற்றிவிட்டால் சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க.
1: படபடப்பா
0: இருக்கா? கொஞ்சம் கூல் கூல் சாந்தமாகுங்க. ஓகே, படம் கரெக்டா சொல்றீங்க, சூப்பர், அல்டிமேட். அடுத்த நேயர்கிட்ட என்ன பாட்டுன்னு கேட்கலாம். நன்றி. வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: பாக்கம் வர்த்தியூர் சுமதி.
0: சுமதி?
2: ஆமா சார்.
0: பாக்கம் வர்த்தியூரா?
2: ஆமா சார், திருவாரூர் மாவட்டம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க
2: சார். இது கஜினி படம், எனக்கு இந்த மனசுக்குள்ள இருந்து வர மாட்டேன்.
0: நல்ல நல்ல பாட்டு ஆனா வர மாட்டீங்கதா?
2: ஆமா சார், இது நல்ல ஓட்டம் ஒண்ணுச்சு. இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், இடையில கொஞ்சம் விட்டா மாதிரி போயிட்டு. நல்ல பாட்டு
0: இது,
2: பாடிக்கிட்டே
0: போவான்,
2: பாடிக்கிட்டே வருவான்.
0: நன்றி
2: சார்.
0: வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: பாண்டியன் சார்.
0: பாண்டியன், சொல்லுங்க.
3: பாட்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க.
0: கார்த்திக் குரல்ல தாமரை வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கஜினி படத்துல அந்த பாட்டு இப்ப அடுத்த பாட்டா வந்துட்டே இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. வித் பாரதி தமிழ் 102.3.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:30 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சிறுகாடி மாணிக்கம் டெய்லர். சிறுகாடி மாணிக்கம் டெய்லர்.
0: மாணிக்கம் டெய்லர். இது வந்து உங்களுக்கு நான் வேணா க்ளூ கொடுத்துறேன். 2011 பாட்டு
1: தான்.
0: ஓகே, உங்களுக்கான வரிகள் வந்து: முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனேன், பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனேன், நெருங்காதே பெண்ணே எந்த நெஞ்சமெல்லாம் நஞ்சாகும். முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனேன், பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனேன், நெருங்காதே பெண்ணே எந்த நெஞ்சமெல்லாம் நஞ்சாகும். அடுத்த லைன்: அழைக்காத பெண்ணே எந்த அச்சங்கள் அச்சாகும், சிரிப்பால் என நீ சிதைத்தாய் போதும். இல்லையே, நடிகர் வந்து ஜீவா.
1: புது நடிகர் சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
0: ஓகேங்க, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் ரெட்ல இருந்து ஹாக் பாஷா ஜெய்புலி சார்.
0: ம்,
2: ஆல்ட் கிட்ட வாங்கி எக்ஸாம் ரூமுக்கு போற மாதிரி இருக்கு சார் எங்களுக்கு.
0: எக்ஸாம் போற அளவுக்கு அப்ப அப்படி பக்கு பக்குன்னு இருக்கு.
2: ஆமா சார், அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்ன பாட்டு என்ன பாட்டு கோப்படும் சார்.
0: ஓ, அங்க இருந்து க்ளூ குடுக்கறாங்களா?
2: நம்ம நண்பர் தான், அவரு தான் எல்லாரும் கொஞ்சம் க்ளூ கொடுப்பாரு.
0: என்ன பாட்டு? நன்றி. வணக்கம்
3: சார்.

0: வணக்கம்
1: மாலை இனிய வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சாம்பல்பட்டியிலிருந்து கோபால்.
1: ஆமாங்க ஐயா.
0: அந்த பாட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. இசை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: ஹரிஷ் ராஜா.
0: ஹாரிஸ் ஜெயராஜ்.
1: ஹாரிஸ் ஜெயராஜ்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. எஸ் ஆலா பிராஜு, பிரசாந்தினி, ஸ்ரீசரன் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாட்டு. மதன் காரிக்கை வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, கோப்படத்திலிருந்து என்னமோ ஏதோ அப்படின்ற பாட்டு தான் இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வரும் இந்திரம் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்போ லொகேஷன் போயிடும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்க மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்கெல்லாம் ஒரு செட் ஆக்சுவலா, அதனால போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காம நான் செந்தாமரை டிராமா ட்ரூப்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்னா தான் சொல்றாரு, உங்களை வந்து மீட் பண்ண. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார், அளவு எடுக்கிற சார் கவிதா இருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். அந்த படம் ஃபுல்லா 13 சீன் கொடுத்தாரு எனக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: வணக்கம்,
2: லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: காட்டுமன்னார்
2: கோயில் இருந்து லியோவா? உங்களுக்கான வரிகள் வந்து, ஊரு வம்பு பேசும் அட உண்மை சொல்ல கூசும், போடு 100 வருஷம் தினம் பொய் சொல்லி ஏசும், ஜில்லா டாங்கு டாங்கு அட என்ன உங்க போங்கு, ஏண்டியம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு. முதலைனா ஊரு வம்பு பேசும் அட உண்மை சொல்ல கூசும், அட எப்படி அப்படியே டான் மணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க.
1: ஆமா சார், கேட்டிருக்கேன் சார்.
2: கேட்டிருக்கீங்களா? அடிக்கடி கேக்குற பாட்டா?
1: ஆமா சார், கேட்டிருக்கேன்.
2: சூப்பருங்க, சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி.

4:42 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து என்னோட ராசி நல்ல ராசி அப்படின்ற பாடல் மலேசியா வசந்தவன் குரல்ல கங்கை அமரன் வரிகள் இளையராஜா சில வந்துட்டே இருக்கு, கேட என்ஜாய் பண்ணுங்க. என்ன கடிதா என்ன கடிதா என்ன கடிதா என்ன கடிதா என்ன கடிதா என்ன கடிதா.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:45 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இசையோடு விளையாடல கலக்கலா விளையாண்டுட்டு இருக்கோம். பாடல் வரிகள் நான் வந்து சொல்லுவேன், அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணும். அதான் நீங்க நம்மளுடைய கேம். இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் ராஜா பேசுறேன் சார்.
0: பழனி ராஜா?
1: மல்லியம். மல்லியம் ராஜா
0: பேசுறேன். மல்லியம் ராஜா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வரிகள் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப பரிச்சயமான பாட்டு தான். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள், பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாளாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள், பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. என்ன அமைதி ஆயிட்டீங்க, என்ன பாட்டுன்னு தெரியலையா? ஓகேங்க, ஓகே, நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் தஞ்சாவூர்ல இருந்து வள்ளி பேசுறேன்.
0: தஞ்சாவூர்ல இருந்து வள்ளி பேசுறீங்க, கண்டுபிடிச்சீங்களா என்ன
2: பாட்டுன்னு? ஆமா, மேற்கு பருவக்காற்று தீனி பக்கம் வீசும் போது சாரல் சாரல்.
0: ஆஹா,
2: கர்த்தமா படம்.
0: கர்த்தமா படம், சூப்பரா சொல்லிட்டீங்க. எப்படி அடிக்கடி கேக்குற பாட்டுனால ஈஸியா
2: கண்டுபிடிச்சிட்டீங்களோ?
0: அப்ப மட்டும் இல்ல, இப்பவுமே அது வந்து கேக்கும் போது ரொம்ப நல்லா தான் இருக்கும்.
2: இல்ல, ஏ ரஹ்மானோட மியூசிக்கோட அடிக்ட் ஆகும் போது இந்த மாதிரி.
0: ஓகேங்க, ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றி.
2: எஸ்,
0: அவங்க கண்டுபிடிச்ச அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டா வந்துட்டே இருக்கு. உன்னிகிருஷ்ணன் சித்ராணி இந்த பாடின பாடல், வைரமுத்து வரிகள்ல. கருத்தம்மா படத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

0: 4:52 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா உங்களுக்காக ஒரு பாட்டு ரெடியா இருக்கு. யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ண போறீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: கும்பகோணத்துல இருந்து
1: மணிஷ் டெய்லர்.
0: மணிஷ் டெய்லர். ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன்.
0: உங்களுக்கான வரிகள்: கேட்காத ஓசைகள், இதழ் தாண்டாத வார்த்தைகள், இமை ஆடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், என்னை நில் என்னும் ஓர் நெஞ்சம், எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம். ஒரு சூப்பரான
1: பாட்டு.
0: அந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டுலான அந்த பாட்டு வந்து அதே வருஷத்துல தான் இந்த பாட்டு வந்துச்சு. கேட்காத ஓசைகள், இதழ் தாண்டாத வார்த்தைகள், இமை ஆடாத பார்வைகள், இவை நான் கொண்ட மாற்றங்கள். சொல் என்னும் ஓர் நெஞ்சம், என்னை நில் என்னும் ஓர் நெஞ்சம், எதிர்பார்க்காமல் என் வாழ்வில் ஒரு போர்க்காலம் ஆரம்பம்.
1: தெரியல சார்.
0: தெரியலீங்களா? பரவாயில்ல, விடுங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். நன்றி.
1: ஓகே சார். நன்றி சார்.
0: வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: என்ன
0: பாட்டு வர
2: மாட்டேங்குதா?
0: அந்த வார்த்தைகள் சொல்லும் போதே நமக்கு அது டியூனாதான் நம்ம காதுக்கு வரும்.
2: இல்ல, நீங்க இன்னொரு கால் சொல்லட்டும்?
0: ஓகேங்க. ஓகே, சூப்பர், நன்றி. ஓகே, என்ன பாட்டு அப்படின்றத இறுதிய ஒரு நேட்டு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
3: அரியலூர் மாவட்டம் வானதிரைப்பட்டினம் செந்தமிழ் செல்வன்.
0: செந்தமிழ் செல்வன்,

0: ஆமா
1: கண்டுபிடிச்சிங்களா?
0: கண்டுபிடிச்சிட்டா சார்.
1: கண்டுபிடிச்சிங்களா?
0: சுவிட்சர்லாந்து.
1: சுவிட்சர்லாண்டா? நான் பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டுட்டு
0: இருக்கேன்.
1: ஆமா. வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? எங்க இருந்து? கோபிகிருஷ்ணன். தஞ்சாவூர்ல இருந்து. கண்டுபிடிச்சிங்களா பாட்டு? தெரியலீங்களா? ஓகேங்க, ஓகே, நன்றி. ஸோ பிரசன்னா பாட்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க, அது என்ன பாட்டு அப்படின்றத இப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரமேஷ் விநாயகம் குரல் அவருடைய இசையிலேயே சூப்பரான பாடல் அழகிய தீயை படத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்கு. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி.

அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் நேர்களே. இது பூந்தென்றல் நிகழ்ச்சி காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. இது பூந்தென்றல் நிகழ்ச்சியில் எப்போதும் போல் வந்து நம்ம தினமும் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பு குறித்து நம்ம வந்து அழகாக நேர்கள்கிட்ட பேசுமோ அந்த வகையில் இன்றைக்கி எந்த மாதிரியான தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஊரின் பசுமை என்று நீங்கள் பெருமையாக சொல்வது எதை அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னா பழைய நேர்களுக்கு சொல்லவே வேணாம், புதிய நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி எண்களை சொல்கிறேன். 044-2952-5853 மற்றும் ஒரு எண் 044-2838-9871. இந்த இரண்டு எண்களுக்கும் தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியே இணைந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். பூந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக ஒரு அழகான பாடல் வருது, பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து. கேட்போம், ரசிப்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

தாடி போட்டுக்கடி, பொன்பளவி பூட்டிக்கடி, நான் போட்ட பின்னே பாரு நீ ஒன்னு மணி கேரு.

0: பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கங்கையமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணை முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருவெட்டூர் பத்மாவதி கனிமொழிக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா பத்மாவதி அம்மா, காலையில இருந்து இப்பதான் வரீங்களா?
1: செஞ்சிக்கோட்டை
0: செஞ்சிக்கோட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், பேசுங்க. யார் பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, யார்
2: பேசுறீங்க? சம்பத் பேசுறேன்.
0: சம்பத் சார் சொல்லுங்க சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு, பசுமையா என்ன இருக்கு?
2: எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வெள்ளரி, கத்திரி, வாழை இதெல்லாம் ஃபேமஸா, நல்லா ஃபேமஸா, நல்லா பசுமையா இருக்கு மேடம்.
0: அதிகமான தோட்டங்கள்லாம் அந்த இதுல இருக்கு இல்லையா?
2: அதிகமா எங்க ஊர்ல, அதிகமா எங்க ஊர்ல தான் வியாபாரம்.
0: என்ன கீரைங்க?
2: முளைக்கீரை.
0: முளைக்கீரைங்கிறது அதிகமா பயிர் செய்யறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க யார் பேசுறீங்க முதல்ல அது சொல்லுங்க.
2: நான் சம்பத் பேசுறேங்க, மணக்குடையூர்ல இருந்து.
0: மணக்குடையூர்ல இருந்து சம்பத் சார், காலையில இருந்து இப்பதான் பேசுறீங்களா? சரிங்க, மகிழ்ச்சி. உங்க ஊர்ல நிறைய இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்போ பசுமையா இருக்கா? நிறைய அது அதிகமா பண்றாங்களா இல்ல குறைஞ்சு போச்சுங்களா?
2: அதிகமா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மேடம். எங்க ஊர்ல பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, எங்க ஊர்ல விநாயகர் கோவில் பெரிய கோவில் மேடம். எல்லா விநாயகர் திருவண்ணாமலை, கடல் நுரையில செய்யப்பட்ட விநாயகர்.
0: ஆமா ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்க. திருவலஞ்சுழி தானே? ஆமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்?
3: நாங்க வந்து திருவாரூர்

0: பக்கத்துல கிராமம், வயல்வெளி எல்லாம் பயிர் பண்ணுவாங்க, உளுந்து பயிர் துவர எல்லாமும் பயிர் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா பசுமையா இருக்கும். அதே மாதிரி நிறைய குளம், அந்த குட்டைன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ரெண்டு மூணு குளத்துல வந்து இந்த தாமரை, அது ரொம்ப ரம்மியமாவும் அழகாவும் இருக்கும். அப்படியே தண்ணி ஃபுல்லா இலையும் நடுப்புற அந்த தாமரை பூ பூத்து இருக்கிறது
1: பாக்குறதுக்கே அழகா இருக்கும்.
0: பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அவங்கவுங்க கொள்ளையில தோட்டத்திலயுமே காய்கறி, இந்த வெண்டை, கத்திரி, பரங்கி, பூசணி அப்படின்னுட்டு அவரைன்னு பந்தல் போட்டு கொடி போட்டு ஏற்றி
1: இப்பவும் வச்சிருக்காங்க. இப்பவும் எல்லார் வீட்லயும் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இல்லையா?
0: இருக்குது இருக்குது. அந்த தாமர குளமும் இருக்குது.
1: தாமர குளமும் இன்னும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் கனிமொழி மேம்.
1: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் சிங்கச்சவன் சென்னை ஆர்கேனகல் பேசுறேன். நேத்துக்கு பேசுன அதோ வேண்டியதா மேம் வரேன்.
1: நேத்துக்கு பேசுனீங்களா? ஒரு ரெண்டு நாள் நீங்க வந்து ஓய்வு எடுக்கலாமே.
2: ஏற்கனவே ரொம்ப நாள் ஓய்வு எடுத்துட்டேன்
1: மேம். ஏற்கனவே ரொம்ப நாள் ஓய்வு எடுத்துட்டீங்களா?
2: நீண்ட நாள் பிறகுதான் நேத்து வந்தேன் நான்.
1: ஓ சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து
1: பேசுறேன்.
2: பூத்துக்குளம் தஞ்சமா நகர் எங்க ஊரு. அதுல வந்து ஒத்தநாடு, ஒத்தநாட்டுல வடசேரி என்ற ஒரு கிராமம். எங்க பார்த்தாலும் ஒரே பசுமை, வயல் வயல்
1: வயல்வெளிகளாகும்.
2: நிறைய வயல்வெளி இருக்கும். ஆங்காங்கே வந்து ஆலயங்கள், அவங்கவுங்க குலசாமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆலயங்கள் பண்ணுவாங்க. சென்னையில நிறைய சம்பாதிப்பாங்க. அங்க போய் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வைகாசி விசாகம் தைப்பூசம் இந்த மாதிரி நாள்ல வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. அங்கங்க எங்க அந்த பம்பு செட்ல குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அங்க முருங்கைக்காய், நிறைய முருங்கைக்காய் ரொம்ப பேமஸ் அப்படின்னு தாண்டி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், தஞ்சை பெரிய கோயில் அது நிறைய இருக்கு இல்லையா?
1: அந்த கோயிலை சுத்தி எல்லாமே ரொம்ப பசுமையா இருக்கும்ல பாக்குறது.
2: ஆமா ரொம்ப பசுமையா. அதாவது இந்த நம்ம வெயில் காலத்துலயும் ரொம்ப வெயில் அடிச்சாலும் அந்த அளவு வெயில் தெரியாது அங்கெல்லாம்.
1: ஆமா ஆமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். ரொம்ப அழகான நேயர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் மலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். கே ஜேசுதாஸ் மற்றும் சித்ராயன் இந்த பாடிய பாடல் என் காமராசன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதியின் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா நான் சொல்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 0444-2952-0853. இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 0444-2838-9871. இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: மேடம் கலா பேசுறேன் மேடம், நல்லா இருக்கா மேடம்?
0: நல்லா இருக்கமா. கலாமா, காலையில இருந்து இப்பதான் வரீங்களா
2: மேடம்? ஒரு நாளைக்கு நீ சொன்னீங்க, அதுவே எங்க வரையும் கிடையாது இல்ல, வரதே மேடம் சுத்தமா நாங்க
0: சுத்தமா வர்றது இல்லையா? ஆமா, நம்ம நீங்க பேசுறீங்க, அது மாதிரி மற்ற புதிய நேயர்களுக்கும் கிடைச்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு
2: தோணும் இல்லையா? நீங்க எங்களுக்கும் கிடையாது
0: சரிங்களா? எப்படியும் முயற்சி பண்ணி வந்துட்டீங்க இல்லையா? மரஞ்செடி கொடிகள், நீர்நிலை அந்த மாதிரி
2: கேக்குறேன். அந்த மரம் தான் அறியும், அவங்க ஒரு ஒரு வீட்டு அவங்க அவங்க அப்படியே 6-7 மரம் வச்சுக்கலாம் செஞ்சுறாங்க. நமக்கு என்ன சுகாதாரம் அதெல்லாம் அங்க எங்களுக்கு கிடையாது மேடம்.
0: சரிம்மா சரிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, நன்றிமா நன்றி.
2: மேடம் நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் திருவான்மியூர் மீரா மேடம்.
0: மீராம்மா சொல்லுங்க, காலையில இருந்து இப்பதான் வரீங்களா?
3: கண்டிப்பா காலையில நிச்சுதான் வரேன், எனக்கு தெரியுங்க இந்த இதெல்லாம், நானே கடைசியா இருக்கு நினைச்சுக்கேனே, ஐயோ சும்மா சும்மா வந்துட்டு இருக்காளேன்னு.
0: சரிம்மா சரிம்மா, சொல்லுங்க உங்க ஊர்ல என்ன சிறப்பு சொல்லுங்க.
3: எங்க ஊர் வந்து சோழ வந்தான் மதுரை கிட்ட, அது வந்து அந்த காலத்து சோழன் வந்தான் அந்த ஊருக்கு. நம்ம ஊர் மதுரையே ரொம்ப நல்லா பசுமையா நல்லா இருக்கே பசியா அப்படின்னு நினைச்சிருந்தாராம், அதனாலதான் அந்த ஊருக்கே அந்த பேர்.
0: ஓ ஓ, சிறப்பு சிறப்பு, அவ்வளவு பசுமையா இருக்கும் அந்த ஊர்.
3: முல்லையாத்து பாசனம், நல்ல மூணு போகம், நல்ல நெல் விளையும், ரொம்ப பேர் போன ஊர்.

0: கேட்கும்போதே மகிழ்ச்சியா இருக்குமா, அப்போ பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. மகிழ்ச்சிமா, நன்றிமா, மீராமா, நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க
2: மேடம்.
0: வணக்கம், யார்?
2: அரியலூர் மாவட்டத்துல கொடுக்கூர் கிராமத்துல குருநாதன் மேடம்.
0: குருநாதன் சார் சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு?
2: எங்க ஊர்ல என்ன சிறப்புனா முந்திரி பழ மா, இவ்வளவுதான் சிறப்பு.
0: நன்றி. நம்முடைய நேயர்கள்லாம் வந்து அவங்க ஊரில் என்னென்ன சிறப்பு, என்னென்ன பசுமையான விஷயங்கள்லாம் இருக்குது, நீர்நிலைகள், அதுக்கப்புறம் வந்து மரம் செடி, வயலில் என்னென்ன பயிரெலாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம கேட்போம். புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக நம்முடைய வித்வாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பணிவுடன் சொல்லிக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். இது வித்வாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் பிறைசூடன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள்லாம் தொலைபேசி வழியாக அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலி நமக்கு பேசுறமா, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
0: சார் சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன பசுமை?
2: நெல்மணி எல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா, அப்படி இந்த விவசாயி இந்த சேர்க்கல விழுந்து கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களோட மகிழ்ச்சி அந்த நெல்மணியில பாக்கலாம். அதுக்கப்புறம் தெருக்கு தெரு அந்த வீட்டுக்கு வீடு உருவத்தை வச்சிருப்பாங்க, அதுல குளிக்கும் போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்புறம் பச்சை பருப்பு அந்த பயிர் வந்து நிறைய அறுவடை பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது விவசாயிகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
0: அந்த பசுமையை பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மகிழ்ச்சி வந்துருது இல்லையா?
2: அருமையான தலைப்பு சொன்னீங்க, வாழ்த்து.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: சார். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஏட்டுபாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் சார் சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு?
3: எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சுத்தியிலும் வயல்வெளிதான், இயற்கையான உரங்கள் நிறைய.
0: மேட்டுப்பாளையமே தானா? மேட்டுப்பாளையம் பத்தி தான் பேசுறீங்களா?
3: ஆமா, மேட்டுப்பாளையம்னா திருவாரூர் மாவட்டம், திருத்துறை பக்கம் இருக்கு.
0: திருவாரூர் மாவட்டமா?
3: ஆமா மேடம்.
0: ஓ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: இயற்கை வளங்கள் நிறைய இருக்கு, குளமெல்லாம் இருக்கு, அது வந்து டெல்டா விவசாய பகுதி, விவசாயம் சொல்லி நல்லா செழிப்பா இருக்கும். மரம் மட்டை, தென்னை மரம், மாமரம் எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கு,
0: நிறைய மரங்கள் இருக்கு, பாக்குறதுக்கே பசுமையா இருக்கும் இல்லையா?
3: ஆமா, எப்பயுமே பசுமையா தான் இருக்கும், காத்து நல்ல காத்து இருக்கும்.
0: ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஊட்டி பக்கத்துல இருக்கிற மேட்டுப்பாளையம் கிடையாது இல்லையா?
3: இல்ல மேடம்.
0: ஓ சரி சரி சரி, மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி.
3: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சகோதரிக்கு மாலை வணக்கம் கூறுது, ராஜேந்திரன் மனக்குடி. தலைப்பு சொல்லுங்க சகோதரிங்க.
0: உங்க ஊர்ல பசுமையா என்ன இருக்கு, என்ன இருக்கு? மரம் செடி கொடி நிறைய இருக்கா, இல்ல வயல்வெளி இருக்கா, இல்ல நீர்நிலை இருக்கா?
4: நாங்க டெல்டா மாவட்டம் சகோதரி, கேட்டுட்டீங்க. நெல் வயல்கள், மரங்கள், கடற்கரை ஓரம். நான் நாகைப்பட்டினம் மாகமா மாவட்டத்திலிருந்து பேசுறேன், அது கடற்கரை ஓரம். தென்னை மரம், தென்னை மரம், மாமரம், புகையிலை செடிகள், ஏகப்பட்ட நாட்டு காய்கறி வகைகள் உண்டு சகோதரி.
0: நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் இல்லையா, இப்படி எல்லாம் பசுமையா இருக்கு, சென்னையில கம்மியா இருக்கு இல்லையா
4: சகோதரி? வேளாங்கண்ணில இருந்து வேதாரண்யம், வேளாங்கண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து அடுத்தது வேளாங்கண்ணி 7 கிலோமீட்டர். இந்த வேளாங்கண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வேளாங்கண்ணில இருந்து வேதாரணி 24 கிலோமீட்டர். அந்த 24 கிலோமீட்டர் கடற்கரை ஓரங்கள்ல இருந்து ஒரு 1.5 மீட்டர் இந்த உள்ள தள்ளி வரணும், கடலுக்குள்ள உள்ள தள்ளி வந்தோம்னா அந்த ஓரங்கள் ஃபுல்லா

0: சிறு செழுமை கஜானா புயல் வந்து சற்று, ஆனா நெல் விளைய பூமி எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இயற்கை நீர் வளம் கொஞ்சம் கம்மியினால துருவ இல்லை. சம்பாவுக்கு இப்போதுதான் லேசாக மழை தூவி நெல்மணிகளை தூவி விட்டுருக்கோம். நெல் விதைப்பு
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஆர்வம் ஆனந்தமா இருக்கு. மகிழ்ச்சி சார், நன்றி.
0: ஏன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பக்கம் அறுவடை ஆகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் சம்பாவுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். காவேரி மேட்டூர்ல தண்ணி வந்ததுன்னு வச்சுங்க, அப்படி அந்த பாக்குறது அந்த இனிமேல் எனக்கு வயசு 66 மாறி போச்சு சகோதரி.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா மகிழ்ச்சி, நீங்க பேசினதே எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி.
0: ஆமா, நீர் வளம் இல்லாததால நாங்க கொஞ்சம் சற்று தருமப்படுறோம்.
1: மகிழ்ச்சி நன்றி. ரொம்ப அழகாக அவங்க அவங்களுடைய அந்த ஊரை பற்றின பசுமைன்னு சொல்லும் போதே நிறைய பேர் இந்த பக்கம் அவங்க ஊரில் என்னென்ன விவசாயம் என்னென்ன மரம் செடி கொடி இருக்குது நீர்நிலைகள் இருக்குது இவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்கள பற்றி எப்படி ஒரு உணர்வு இருக்கோ அந்த மகிழ்ச்சியோடு அவங்க ஊரை பற்றி பேசும்போது அவங்களுக்கு இருக்கிறத நம்ம வந்து அழகாக உணர்றோம். தொடர்ந்து இணைந்து கேட்போம் நேர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்போம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: திருவாரூர்
1: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சக்திவேல் திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் ஸ்வனல்தா இணைந்து பாடிய பாடல் காமகோடியான் எழுதியது இளையராஜாவின் இசையில் வருகிறது.

0: ரொம்ப அழகான பாடல் கேட்டோம். அதே மாதிரி நம்ம நேர்கள்லாம் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊரில் என்ன பசுமை அப்படிங்கிற பெருமையை பற்றி ரொம்பவே அழகாக மகிழ்ச்சியோடு பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த இணையக்கூடிய நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் சகோதரி.
0: மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க.
0: மாதவரத்துலேருந்து யார் பேசுறீங்க?
1: மாஞ்சோலைகள் மாமரங்கள் பூத்து நிக்கிற இடம். ஒரு காலத்துல உள்ள வந்து மாமரமா இருந்தது. ஆமா ஆமா, இப்ப வந்து அவ கொஞ்சம் கொஞ்சமா இடம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க.
0: குறைஞ்சி போச்சு, மாமரங்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லையா?
1: ஆமாமா, இடம் வந்து ஆக்கிரமிச்சாங்க வீடுகள்ல. அப்புறம் இல்லாம தோட்டக்கலை ஒண்ணு இருக்குதுமா, அதுல வந்து ஆயிரக்கணக்கான நம்ம மரங்கள் செடி கொடிகள் ரொம்ப அழகா இருக்கும். நீர் தேக்கம் கூட ஒண்ணு,
0: அங்க ஒரு பூங்கா இருக்கு இல்லையா? அங்க ஒரு பசுமை பூங்கா இருக்கு இல்லையா?
1: பூங்கா இருக்குதுமா, அது ரொம்ப நல்லா, ரொம்ப பாக்குற சிறுவர்கள் விளையாடுறது.
0: ஆமா, நிறைய செடிகள் அதுல கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும்னு கேள்விப்பட்டேன்.
1: வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கறது கூட அவங்க தராங்க. அது இல்லாம படகு குழாம்னு லேட்டஸ்டா போட்டிருக்காங்க. டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து விசிட் பண்றாங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். ஏற்காடுல இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துருதுங்களா?
1: மாதவரத்துல மாதவம் செய்தோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு.
0: அந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. சரி, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி, நீங்க கலந்து.
1: நன்றி, நன்றி மேடம்.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். சுப்பிரமணியன் சார்.
0: சுப்பிரமணியன், சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன பசுமையா? கேள்வியே கேட்க கூடாது, ஏன்னா தஞ்சாவூர்னாலே பசுமை தான். இருந்தாலும் சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு?
2: இப்ப ஆத்துல தண்ணி வருது, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப மூணு போக சாகுபடி பண்ற ஊரு பழக்காடுலாம் இப்ப பார்த்தாலுமே பசுமையா இருக்கு. நம்ம ஊரு மூணு போகமா சாகுபடி பண்ணுவோம் சார்.
0: என்ன சாகுபடி பண்ணுவீங்க?
2: நெல் சாகுபடி, கடலை, உளுந்து, மாதிரி ஏதோ அந்த காலத்துக்கு தக்கவாறு ஏதோ எப்போதும் சாகுபடி பண்ணிட்டு இருப்போம்.
0: ஏதாவது ஒன்று போட்டுட்டே இருப்பீங்க இல்லையா?
2: ஆமாங்க, ஆமாம் ஆமாங்க, ஆமாங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி நன்றி.
2: ஓகே ஓகே.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குழந்தைநாதன் சகோதரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சிறப்பு?
3: எங்க ஊர்ல என்ன சிறப்பு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரி மாரி எங்களுடைய வீதி என்று சொல்லக்கூடிய வீதி பாத்தீங்கன்னா சிறப்பா அமைஞ்சது. எங்க போனாலும் அந்த வீதியில இருந்தே கடத்தல் போயிடலாம். அடுத்தபடி அடுத்தபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக சிறப்பு பெற்ற ஒரு பெரிய ஆலயம் வந்து கொங்குநகர் சித்தர் என்று சொல்லக்கூடிய வழிபட்ட சிவாலயம் வந்து இருக்கிறது. அடுத்து என்ன சிறந்தது? விவசாயம். எங்க ஊர்ல
0: என்ன விவசாயம் பண்றாங்க?
3: இங்க வந்து மானம் பார்த்த பூமி மாதிரி

0: அந்த முப்போகங்கள் அப்படியே கிடையாது, இதை ஒரு போகம் மட்டும்தான், ஆடி மாசம் மட்டும் வளர்ப்பாங்க.
1: அடுத்தது
0: இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெங்கடகிரி காட்டன் என்று சொல்லக்கூடிய காட்டன் உற்பத்தி அந்த சேலை எல்லாம் எங்க ஏரியாவில்தான் தயாராகி ஆந்திரா மாநிலத்துக்கு போகுது, அதெல்லாம் நெய்யக்கூடியவங்க நாங்க தான்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி,
0: ரொம்ப மகிழ்ச்சி. வந்து தலைப்பு கொடுத்தது நன்றிமா.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகான நேயர்கள்லாம் அவங்க ஊரில் என்ன சிறப்பு என்ன பசுமை அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 5:45:35. இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்வது ஒரு அழகான பாடல், பொங்கி வரும் காவேரி என்கிற திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம்.

உங்களுடைய அந்த மகிழ்ச்சியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் ஊரு விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து ஜானகி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், கங்கையமரன் எழுதிய பாடல் கேட்போம் ரசிப்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை. 6 மணிக்கு ஆர்ஜே கௌதம் பக்திமாலை தொகுத்து வழங்குகிறாரு. மீண்டும் நான் 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

நேரம் 5:55. நம்ம வந்து பூந்தென்ற நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நேர்கள்கிட்ட நிறைய பேசணும், அவங்க ஊரில் என்னென்ன பசுமையாக இருக்குது. நிறைய பேர் வந்து நீர்நிலைகள்லாம் இருக்குது சொன்னாங்க, நிறைய பேர் வந்து நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய பேர் வந்து என்னென்ன பயிர் செய்கிறாங்க, விவசாயம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பசுமையெல்லாம் அழகாக வந்து நம்மக்கிட்ட

பக்தி மாலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்டு நினைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ்.

கேட்டு முடித்த பாடல் அப்பா டாட்டா திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடின பாடல். கண்ணதாசன் வரிகளை வி குமார், இசையில் 6:10 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து சித்ராஸ், வர்ணலதா, ஜெயஸ்ரீ சேர்ந்து பாடின பாடல். பிறை சூடன் வரிகளில் எஸ்டி சாந்தகுமார்.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

கேட்டு முடிச்ச பாடல் கோயில் புறா திரைப்படத்திலிருந்து கே ஜே எஸ் தாஸ் பாடிய பாடல். புலமைப்பித்தன் வரிகளில் இளையராஜா இசையில். 6:19 கடந்து போயிட்டு பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், ஜி. தேவராஜன் இசையில்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:24 கடந்து போயிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திலிருந்து கே ஜி எஸ் தாஸ் ஸ்ரீனிவாஸ் வாணி ஜெயராம் இணைந்து பாடின பாடல் வந்துட்டே இருக்கு. வாலி வரிகளை இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருக்கீங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள்

0: கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 180,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறினார். ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100-க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிபத்தில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். திரைப்படங்கள், இசை, வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பிரிவுகளில் புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 3.1% படைப்பாற்றல் பொருளாதாரம் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வாய்ப்புகளை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காலை உணவு திட்ட விரிவாக்கம் மற்றும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டங்கள் தொடர்பாக இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காலை உணவு திட்டம் விரிவாக்கப்படுவதன் மூலம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டத்தை வரும் 22ஆம் தேதியும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை 28ஆம் தேதியும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரத்தை வழங்க தாவேக அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. அஇஅதிமுகவும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மின்வெட்டு அதிகரித்துள்ளதாகவும் அக்கட்சி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக கூறியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை அடையாளம் காணுமாறு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இனியாவது தாவேக அரசு இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை மீண்டும் உயர்த்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக சொத்து வரியை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை மாநில நிதி ஆணையம் அரசுக்கு அளிக்க உள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளாட்சிகளின் நிதிநிலையை மேம்படுத்த ஏராளமான வழிமுறைகள் இருக்கும்போது சொத்து வரியை உயர்த்துவது என்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்று மாநில நிதி ஆணையம் பரிந்துரைத்தாலும் தாவேக அரசு அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார்.

0: கரூரில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: செய்தியாளராக இருக்கிறவருக்கு வந்து ஒரு செய்தியை, அது என்ன செய்தியா இருந்தாலும் சரி, காம்ப்ளிகேட்டடா இருந்தா கூட அதை புரிந்து மக்கள்கிட்ட சாதாரண லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப நம்ம எப்பவுமே எல்லா இடத்துலயும் பேசுறது ஏபிசி ஆஃப் நியூஸ். வாட் இஸ் ஏபிசி? ஏ ஃபார் அக்குரேசி, பி ஃபார் பிரீவிட்டி, சி ஃபார் கிளாரிட்டி. அக்குரேட்னா ஷார்ப்பா இருக்கணும், தப்பு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது பிரீவிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டர். அண்ட் லாஸ்ட்ல கிளாரிட்டி, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நியூஸ். அதே மாதிரி ஒரு அரசனுடைய திட்டங்களையோ வளர்ச்சி செய்திகளையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை உங்கள்கிட்ட. நீங்கள் ஒரு இணைப்பு பார்க்கணும். அப்ப உண்மையான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், தவறான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், மதுரை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஊர்மேல் அழகியான் கிராமத்தில் குளங்களில் கொட்டப்படும் குப்பைகளை உடனடியாக அகற்றுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. தருமபுரியில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப மேலாண்மை அறிவுசார் விழா இன்று தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரசமயத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரை தேசிய சமரச தீர்வு முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் தொழில் நெறி கண்காட்சி இன்று தொடங்கியது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பையை தரம் பிரிப்பது குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 20 ஓவராக குறைக்கப்பட்டது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அதிரடியாக ஆடி 34 பந்துகளில் 54 ரன் குவித்தார். 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச்சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இன்று நடைபெற்ற 2 ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று தென்கொரியா முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் விருப்பம்
2: மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்க என் விருப்பம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் அஞ்சான் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா சூரஜ் சந்தோஷ் இணைந்து பாடின பாடல் கபிலன் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படங்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: மணி 48 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து கல்யாணி நாயர் பிரதீப் குமார் இணைந்து பாடின பாடல் யோகபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய சில வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வரும் இன்னும் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்போ லொகேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்க மாமா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்கெல்லாம் ஒரு செட் ஆக்சுவலா. அதனால போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காம நான் சிந்தாமணி டிராமா ட்ரூப்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்னா தான் சார் உங்களை வந்து மீட் பண்ண. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிற சார், கவிதாலேருந்து வரும் மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இது. கதிர்வேலன் காதல் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி செந்துப்பான பாடல் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி கடந்து பெற்றுக்கு திரை காணும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் அப்புச்சி கிராமம் படத்திலிருந்து வருண் விஸ்வா பாடின பாடல் வி சி விசால் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

7:10 கடந்து போயிட்டு இருக்கு. ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடின பாடல் யகோபாரதி வரிகளை டி இமான் இசையில கையல் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கோச்சடையான் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரண்டு அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உடல் நலனை மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லோனாவாலாவில் யோகா கல்லூரி ஒன்றின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த கல்வி நிறுவனம் 75 ஆண்டுகளாக யோகா கல்வி மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிக்கு பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் யோகா பிரபலமடைந்துள்ளதாக

இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமருக்கு ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் வாழ்த்து தெரிவித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறை 100,000-க்கும் கூடுதலான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகான் உச்சி மாநாட்டில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக தெரிவித்தார். செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பாக பொறியியல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவில் உள்ள ஸ்வீடன் வர்த்தக சபை ஆய்வறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொலைதூர எல்லைப் பகுதிகளிலும் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோர் இலவச உணவு தானியங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்துள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முன்கூட்டியே வரி செலுத்துவதும் 16.18% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி நேரடி வரி வசூல் 12,12,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் வரி திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அரூப் ராய் தலைமையிலான அணிக்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு காகித உரை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான அணிக்கு மம்தா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு கால்பந்து வீரர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளன. மாநிலத்தில் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மனோரஞ்சன் காலியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராஜ்குமார் வெர்காவும் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க ஆம் ஆத்மி தவறிவிட்டதாக குறை கூறினார். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உதவி துணை ஆய்வாளர் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் திரு ராஜ்குமார் வெர்கா சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் வறட்சி போன்ற சூழலை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக தேசிய

தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு சரத்பவார் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள யோசனைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சத்தீஸ்கட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஷ்ணு தேவ்சாய் கேட்டுக் கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு அசாம் அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் அசாமில் மூங்கில் சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். குவஹாட்டியில் அக்டோபர் 2 இந்த மூங்கில் சைக்கிள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மூங்கில் தொடர்பான புதுமை கண்டுபிடிப்புகளில் தொழில்துறையினர் ஈடுபட வேண்டும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக் கொண்டார். ஆந்திர பிரதேச முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் 526 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 8000க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் தாய்லாந்தும் முடிவு செய்துள்ளன. தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் அந்நாட்டு துணை பிரதமர் திருமதி சுபாஜி சுட்டும்பனை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட மசூதி அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நேரிட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23, 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் டிம் மார்க்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை மனு பாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இப்போட்டி நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் தொடக்க சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. டெக்பால் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் கிம்சி டிசோசா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

7:26 கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் மெட்ராஸ் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. சக்தி ஸ்ரீ தீக்ஷிதா இணைந்து பாடின பாடல், பிரதீப் குமார் வரிகளில், சந்தோஷ் நாராயண்.

சில வந்திரிற்கு கேட்டிணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்புத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நீங்க ஒரு ஆசிரியர், நிறைய புத்தகங்கள் படிப்பீங்க. புத்தகங்கள் படிக்கணும். புத்தகம் படிக்கிற பழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நல்லதல்ல. படிக்க படிக்கத்தான் நமது அறிவு விருத்தியாகும். அதனால தான் அந்த காலத்தில் நூலகங்கள் கட்டினாங்க. பள்ளிக்கூடங்களில் கட்டாயம் நூலகமும் இருக்கணும்னு கட்டி வச்சாங்க. அதில் புத்தகங்களை வாங்கி போட்டாங்க. மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் நூலகத்துக்கு போய் புத்தகங்கள் எடுத்து படித்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் கைபேசியை வச்சுக்கிட்டு அதிலேயே படிக்கிறாங்க. அது எப்படி, நல்லதா கெட்டதா? ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி ஆகுமா? நூலகம் செல்வது சாலச் சிறந்ததுன்னு அந்த காலத்தில் ஏன் சொல்லி வச்சாங்க? நூலகம் உள்ள இடம், அந்த சூழல், அமைதி, அப்போது படிக்கும்போது உண்டாகும் மாற்றம், படித்தது மனதில் பதியும் விதம் இல்லைங்களா? ரத்தினம் ஐயாவுக்கு போய் புத்தகங்களின் முக்கியத்துவம், நூலகத்துக்கு போய் படிப்பது பற்றியெல்லாம் கடுதாசியில் எழுதணுமா என்ன? உங்களுக்கு எல்லாம்

0: தெரியும், உங்க மூலமா மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கலாமேன்னு தான். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன்னு பதில் சொன்னாராம் மகாத்மா காந்தியடிகள். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன்னு ஜவஹர்லால் நேரு பதிலளித்தாராம். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன பதில், புத்தகம். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகங்கள் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித்தரும் சிறந்த பரிசு புத்தகம்தான் என்றார் வின்சன் சர்ச்சில். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள், இங்கர்சால் சொன்னது. உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு, சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்து. 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அறிஞர் அண்ணா படுத்திருக்கிறாராம். உங்களுக்கு மாலை அறுவை சிகிச்சை செய்ய நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு மருத்துவர்கள் சொன்னப்போ, நாளை காலையில் வச்சுக்கலாமா, இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன், முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு தனது அறுவை சிகிச்சை நேரத்தையே மாற்ற சொன்னவர் அறிஞர் அண்ணா. ரத்தினம் ஐயா, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் புத்தகங்களுக்கும் அதை படிப்பதற்கும். புத்தகங்கள் அதனை வாசிப்பது பற்றி கடுதாசியில் எழுதும்போது நாம் ஒரு புத்தகத்தில் படித்த தகவல் நினைவுக்கு வருது. தண்ணீர் பற்றிய செய்தி, தூங்கி எழுந்ததும் காலையில் வெறும் வயிற்றில் 2 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் உடல் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறும். சாப்பிட்றதுக்கு 1:30 முன்னால் 1 டம்ளர் தண்ணீர் குடிப்பது செரிமானத்துக்கு உதவும். குளிக்கிறதுக்கு முன்பு 1 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் இரத்த அழுத்தம் குறைய உதவும். தூங்கும் முன்பு 1 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பதால் 90% நோயிலிருந்து தப்பிக்கலாம். படித்ததில் பிடித்தது, கடுதாசியில் எழுதி நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: பாட்டும் பயணமும்.
1: 7:34 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் நெடுஞ்சாலை படத்திலிருந்து சி சத்யா பாடின பாடல். கார்த்திக் நேதா வரிகளில் சி சத்யா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: ஏழு மணி 41 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் புலிவால் படத்திலிருந்து கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் வைரமுத்து வரிகளை என் ஆர் ரகுநந்தன் இசையில கேட்டணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வருமினரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம் சார், நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரும் ஒன்றா தான் சொன்னார் உங்களை வந்து மீட் பண்ண அப்படின்னு. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார், அளவு எடுக்கிற சார், கவிதாலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 49 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா சைவம் படத்துல இருந்து உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் வந்துட்டே இருக்கு. நாமுத்துக்குமார் வரிகள், ஜிவி பிரகாஷ் குமார் இசையில. மீண்டும் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க கேட்டிருந்து விடைபெறுவதுனா உங்க ஆர்ஜே கௌதம். கேட்டு அடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
1: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன். கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன்.

0: அவரை பத்திரமா அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போயிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும், அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மளால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டால், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. தொடர்வது இசையும் நானும்.
2: நூற்று 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். ஒரு நல்ல பாடல் காதில் விழும்போது நம்ம முதல்ல கேட்கிறது அதன் வரிகளை தான். அதுக்கு பிறகு நினைவில் நிற்பது அந்த பாடலை பாடிய குரல். ஆனால் அந்த குரலையும் அந்த வரிகளையும் அந்த காட்சியையும் ஒன்றா இணைத்து நம் மனசில் ஒரு உலகத்தையே உருவாக்குவது தான் இசை. சில இசையமைப்பாளர்கள் பாடல்களை உருவாக்குவாங்க, சிலர் ஹிட் பாடல்களை உருவாக்குவாங்க. ஆனால் சில இசையமைப்பாளர்கள் தான் ஒரு தலைமுறையோட நினைவுகளையே இசையாக மாத்திடுவாங்க. 1990களின் இறுதியிலிருந்து 2000 பொற்காலம் வரை, காதல் மன்னன் முதல் அமர்க்களம் வரை, பாண்டவர் பூமி முதல் ஆட்டோகிராஃப் வரை, ஜெமினியின் ஓப்போடு முதல் வசூல் ராஜா MBBS வரை, ஒருபுறம் காதல் ஒருபுறம் நட்பு, ஒருபுறம் கிராமத்து மண்வாசனை இன்னொரு புறம் நகரத்தின் வேகம், இந்த அனைத்தையும் ஒரே இசையில் பேச வைத்தவர்தான் இசையமைப்பாளர் பரத்வாஜ். அவர்தான் இசையும் நானும் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். ரமணி ராமசுவாமி எப்படி இங்க சென்னைக்கு வந்து பரத்வாஜ் ஆனாரு? திருநெல்

0: வெளியில பிறந்து டெல்லியில வளர்ந்து இப்போ தமிழ் திரையுலகத்துல இசை ஜாம்பவானா நிலை நின்றிருக்கீங்க, இது எப்படி சாத்தியமானது? ஆரம்ப கால அந்த வாய்ப்புகள் சவால்கள் பத்தி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க சார்.
1: முதலில் எனக்கு வந்து இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இப்பவுமே இந்த மாதிரி இன்டர்வியூல வந்து, அதாவது இந்த திரைக்கு பின்னாலுங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, இசை வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது வந்து முக்கியமாக. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம்.
0: எப்படி சார்?
1: அதாவது இப்போது பொதுவாக எந்த கலையுமே யாருமே வந்தாலுமே அது வந்து அதை ரசித்து நேசித்து ஒரு பைத்தியமானவ தான் இந்த மாதிரி இந்த தொழில்களை நுழைய
0: முடியும்.
1: கலை உலகத்துக்கு அது ஒரு அடையாளம். அது இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த இசை மேலே, முக்கியமாக இந்த தாளம். இப்போ சின்ன வயசில் வீட்டில் சொல்லுவாங்க, எதை எடுத்தாலுமே சும்மா டப்பா கப்பா அடித்து பாட்டு, இந்த அடித்து தாளம் வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நான் ஸ்கூல்லேயே வந்து இந்த பாட்டு பாடுறம்போது கிளாஸ்லேயே வந்து எல்லோரும் பாடுவாங்க, அப்படியே டேபிளில்
0: தட்டி பாடு,
1: அதெல்லாம் பாட்டு பாடுறது அப்படியே அது மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டைல் என்னாச்சுன்னா, அதுவும் ஒரு பாய் வந்து 13-14 அப்புறம் 15-16 வயசில் இந்த குரல் மாறும்ல, அப்போ மாறும்போது நான் வந்து பாடி பார்த்தா எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படிங்கிறேன், குரல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த காலத்தம், அதாவது 70s காலம்.
0: ஓகே.
1: அப்போ நான் வந்து எல்லாம் பாட எல்லாருமே உற்சாகப்பா நல்லா பாடுறேன் நல்லா பாடுறேன். அப்போது என்னை வந்து அதாவது பாட சொன்னால் நிறுத்தத்துக்கு தான் காசு கொடுக்கணும், அந்த அளவு பாடிட்டே இருப்பேன்.
0: ஓ, அப்ரிஷியேஷன் அப்படி இருக்கும்.
1: இல்லை இல்லை, நான் நிறுத்த மாட்டேன்.
0: புரியுது புரியுது.
1: அந்த மாதிரி பாடிட்டே இருப்பேன். அப்படியே பாடிட்டே இருக்கும்போது ஒரு தடவை ஒரு நேஷ்னல் லெவல் காம்படிஷன் டெல்லியில், நான் பிறந்து வந்து டெல்லினால நான் வந்து அங்கே போய் பாட ஆரம்பித்தேன். அங்கே பாடினோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அதாவது எனக்கு ஓரளவு தெரியும், நான் லைட் கிளாசிக்கல் மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அப்படியே ஆச்சரியம், என்னப்பா அது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் சேர்ந்த உடனே அந்த காலேஜ் காம்படிஷன் அது இதெல்லாம் வந்து எல்லாம் ப்ரைஸு. அதே மாதிரி டெல்லி ரேடியோ ஸ்டேஷனில் போய் பாடின சிங்கராக கிடச்சிட்டு,
0: ஆல் இண்டியா ரேடியோ,
1: ஆல் இண்டியா ரேடியோ.
0: எஸ்,
1: இப்போ சிங்கராக பாட போகும்போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி சார் இந்த ரெக்கார்டட் சாங்லாம் பாடக்கூடாது, ப்ரைவேட் சாங் தான் பாடுங்க
0: அப்படின்னு. ஐ திங்க் அதுவும் வந்து விவித் பாரதி சேனல்,
1: விவித் பாரதியில் தான். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது? அதனால் வந்து பாட போயிடனே அவங்க வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஹார்மோனியம் பெட்டி இருந்தது.
0: ஓகே.
1: நம்மளே சரி நம்மளே ட்ரேட் பண்ணலாமே அப்படின்ட்டு எனக்கு வந்து எங்கள் யாரோ கொள்ளு பாட்டி ஏதோ முதலாளி பாட்டி எழுதினா, எங்கள் வீட்டில் ஒரு புக் இருந்தது பக்தி பாடல்கள், கண்ணா கடை கண்ணால் பாருமையா கவலை வினைகளை தீருமையா அப்படின்னு இந்த லைன், இதை நான் வந்து அப்படியே கம்போஸ் பண்ணி, கண்ணா கடை கண்ணால் பாருமையா கவலை வினைகளை தீருமையா இது பண்ணேன். அங்கே நல்லா இருந்துச்சாங்க, உடனே ரேடியோ ஸ்டேஷனில் பாட ஆரம்பிச்சிச்சு. இப்படி கொஞ்சம் பாடினோடனே அப்புறம் அப்படியே எல்லோரும் காலேஜில் ப்ரைஸ் கிடைக்கிறது, இன்டர் காலேஜ் ப்ரைஸ். அப்புறம் பொதுவாக இந்த பாட்டுக்காரனுக்கு என்றைக்குமே ஜாலியாக இருக்கும்ல, அப்படியே கல்யாணத்துக்கு போனால் அப்படியே ஒரு பிக்னிக் போனால் பாட சொல்லுவாங்க.
0: எஸ் சார்.
1: அப்புறம் எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அங்கே போய் பாடுறது, காலேஜில் அப்படியே எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுறது பாடுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக அப்படியே சந்தோஷமாக.
0: இந்த பாடல்கள் நீங்கள் பாடும்போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது சார், இப்போ இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய படத்துலேருந்து ஒரு ஹம்மிங் சார், அதை நான் இப்போ பாடி காட்டுற அந்த ஹம்மிங்கை, அதை முடித்த உடனே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க சார், அதை ஃபுல்லாக நீங்கள் பாடணும். இது எங்களுடைய ரிக்வெஸ்ட்.
1: நிச்சயமா.
0: அது என்ன ஹம்மிங்னா,

0: அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஒரு பாடி காமிச்சிருங்க. என்னென்னா இன்றைக்கி எந்த பாட்டையுமே ரெஃபர் பண்ணல, அதாவது இது பாடலாம் வந்த டியூனே கிடையாது. இது இது வந்து அமர்கலம் படத்தில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் டியூன்.
1: எஸ்
0: அதாவது அந்த ஷாலினி வந்து அவங்க அஜித்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும்.

0: இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு போல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எப்படி இந்த பேக்ரவுண்ட் சாங் கூட நினைச்சு நீங்க பாடுறீங்க அப்படின்னு அந்த இசையோடைய பலம் அந்த.
1: கண்டிப்பா சார், இன்னைக்கும் ஜென்சிக்கு வந்து நிறைய பிடிக்குது, வேற மாதிரி எல்லாம் சாங்ஸ் கேக்குறாங்க. இது இன்னைக்கும் இன்ஸ்டா ரீல்ஸ்ல அவங்க லவ் ஸ்டேட்டஸ்க்காக யூஸ் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு சார். இந்த மாதிரி மியூசிக்லாம் வந்து ரொம்ப அமேசிங்.
0: ஆரம்ப காலத்துல அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தமுள்ள பைத்தியமா பிடிச்சது.
1: ஆமா சார், பயங்கரமான காதல் பாடல். உன்னை பார்த்த பின்பு நான், அதுவா இருக்கட்டும். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம், இந்த பாட்டா இருக்கட்டும். அதே மாதிரி எமோஷனல் விரக்தியின் உச்ச நிலையில இருக்கக்கூடிய சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், அது வாழ்க்கையை நினைவூற்ற அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம். பள்ளி பருவங்களை நம்ம செஞ்ச சேட்டைகளை பிரதிபலிக்கும் வகையில ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த பாடலா இருக்கட்டும். அதே படத்துல மோட்டிவேஷன் சாங்காக வரும், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாடல் கொடுத்துட்டு இருக்காரு, கர்நாடிக் சாங்லாம் இவருக்கு வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தையத்தா தையத்தா அது, அதுக்கப்புறம் என்னுள்ளே என்னுள்ளே. எப்படி சார் இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் விதவிதமா

0: நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கீங்க.
1: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லை கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு,
0: அதாவது
1: ரொம்ப அப்படியே
0: குத்துசாங்கா இருந்தாலும் மெலடி, சோகம், காதல் பாடல்கள், காதல் தோல்வி பாடல்கள்.
1: எனக்கு நான் வந்து வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் எப்படி ஒரு மனிதனால. அதே மாதிரி தான் ஒரு இசையை பாடணும், கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: சூப்பர்.
1: ஸோ அப்படி பார்க்குறபோது எனக்கு வந்து அதில் இன்னொரு ஒரு இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப
0: இந்த வாய்ப்பு. நான்
1: அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து எல்லா விதமான டைரக்டர் கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அந்த தேவைகள் வந்து எனக்கு கிடைச்சிது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.

வாய்ப்புகள்னு சொல்லும்போது தான் இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்துடுவோம். காதல் மன்னன் படம் முதல் படமே வந்து அதிரி புதிரி ஹிட் ஆகுது. அதில் சரண், பரத்வாஜ்,

0: அஜித் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி வந்து அமையுது. அந்த கூட்டணி அப்படியே தொடரும் போது அடுத்தடுத்து எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. எப்படி இந்த முதல் கூட்டணி உருவானது, சரண் சார் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, அஜித் சார் முக்கியமா நம்ம நேயர்கள்லாம் எதிர்பார்க்கறது அதுதான், அஜித் சார் பழகக்கூடிய விதத்துல உங்கள்ட்ட எப்படி பழகுவார், பாடல்கள் பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து பகிர்ந்துப்பீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
1: நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு டெல்லியிலேருந்து இங்கே வந்து அப்புறம் நான் வந்து நிறைய பக்தி பாடல்கள், அட்வர்டைஸ்மெண்ட், ரேடியோ, டிவி, கமர்ஷியல் ஜிங்கிள் சொல்லுவாங்க அது, அப்புறம் வந்து டிவி சீரியல் அந்த காலத்தை வந்து விழுதுகள் ஒன்று வந்து வரும், அதாவது பெரிய ஃபர்ஸ்ட் மெகா சீரியல் தான் அது, அப்புறம் உடல் பொருள் ஆனந்தி அப்படி நிறைய ஒரு ஏகப்பட்ட டிவி சீரியல் பண்ணினேன். அப்புறம் எனக்கு வந்து தமிழ் படத்தில் வாய்ப்பு கிடைக்கல, தெலுங்கு படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது. தெலுங்கு படங்களும் முதல் படத்துலேயும் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து 15-16 தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து சத்யநாராயணா சார், அவங்க வந்து தமிழ் படத்தை எடுத்தாங்க. அதில் அவங்க வந்து ஆல்ரெடி என்ன பார்த்து, நீ தான்ப்பா மியூசிக் டைரக்டர், இவர் தான் நடிகர், நம்ம டைரக்டரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க இந்த குரூப்புள்ள சினிமா ஒரு அப்படின்னு நானே வந்துட்டேன். அப்போ தான் வந்து அவங்க நிறைய டைரக்டர்லாம் சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து சரண் சார் வந்து அவரோட கதை வந்து ப்ரெசென்ட் பண்ணார், அவங்க செலக்ட் ஆனாங்க. அதில் நாங்கள் வந்து முதல் படத்தில் இணைஞ்சோம், காதல் மன்னன்கிற படத்தில் சரண் பரத்வாஜ் வைரமுத்து. அன்னைக்கு இருந்த காம்பினேஷன் ஏறக்குறைய 20 வருஷம்.
0: சார் இந்த படத்தில் இன்னொரு விஷயம், சரண் வந்து ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சார் தான் வந்து பண்ணுறதா?
1: ஆமாம், அவர் வந்து கே பாலச்சந்தர் சாருடைய அந்த அவர் குரூப்பில் வந்திருக்காரு. ஸோ அவரால் கே பாலச்சந்தர் சாருக்கு நிறைய நிறைய படங்கள் பண்ணிருக்காரு அவர். அவரோட ரோஜால் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் அவர் கவிதாலியாக்கு, ஏஆர் ரஹ்மான். ஸோ அதான் அவர் நடிச்சிருந்தார். ஆனால் இந்த படத்தை வந்து இந்த டைரக்டர், இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த கண்டிஷன் போட்டார், இப்போ இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு. அவர் ரொம்ப ஒரு கவலையோடு வந்து என் கூட வந்து வந்தார். ஆனால் இறைவனோட சித்தம் எப்படி சொல்லலாம், அவர் எல்லாருமே என்னுடைய முதல் படத்துலேருந்தே நாங்கள் வந்து காம்பினேஷன் எல்லாம் ஒர்க் அவுட்.
0: அது பாருங்கள் சார், அது இறைவனுடைய சித்தம். முதல் படத்துலேயே அவர் கேட்ட இசையமைப்பாளர் கிடைக்காம அதுக்கடுத்து அவர் பண்ண எல்லா படத்துலையும் நீங்கள் தான் இசையமைப்பாளராக அவர் வந்து ஒர்க் பண்ண வச்சாங்க சார். அமேசிங் திங். இதுக்கு அடுத்தது சார், அஜித் சார் நீங்கள் தனி இந்த கூட்டணி, அஜித் நீங்கள் உங்களுடைய காம்போ, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே பார்க்கப்படுது சார் மக்களால். அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு ஃபீல்ட் லெவலில், அந்த கிரவுண்ட் லெவலில் அது எப்படி வந்து, அஜித் சார் படம், சரண் டைரக்டர், பரத்வாஜ் வந்தா இது வந்து கண்டிப்பாக வந்து பாடல்கள் எப்படியும் வந்து, ஏன்னா தலைப்புல வருமானம் அஜித்துக்கே ஸ்பெஷலாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி காம்போ எப்படி உருவாச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆகணும்ல?
1: இல்லை, முதல் படத்தில் வந்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு லவ்வர் பாயே வந்தார், அதாவது காதல் மன்னன்
0: படம் சார். அப்போ ஏன்னா அதுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஜேர்னி. அஜித் வந்து எப்படி அந்த வளர்ந்த,
1: ஆமாம், அவருடைய அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து என்னுடைய ஒரு கணக்கு கூட நினைக்கிறேன். முதல் படம் 25வது படம், 50வது படம்,
0: எஸ் சார், அது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு தெரியாதனால அவருடைய 25th ஃபிலிம்,
1: என்னுடைய முதல் படம், என்னுடைய தமிழ் படம், அப்புறம் 25வது படம், 50வது படம்.
0: உங்களுடைய முதல் படம் வந்து காதல் மன்னன் அஜித்,
1: 25வது படம் வந்து அட்டகாசம் நினைக்கிறேன், இல்ல ஜே ஜே தெரியல, அப்புறம்
0: 50வது படம் அசல்
1: நினைக்கிறேன். அதை பாத்துங்க பாருங்க, அதப்ப அவர் கூட நம்ம நிறைய வருஷம் டிராவல் பண்ணிருக்கேன். அதுவும் சில சமயம் வந்து ஒரு காம்பினேஷன் தான், சினிமால அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால வந்து எனக்குமே அவர் வந்து ரொம்ப, அப்புறம் அவரோட எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் லவர் பாய் ரோல்லேருந்து, சாக்லேட் ஹீரோலேருந்து ஒரு முரட்டுத்தனமா, அப்புறம் வந்து தலையா, அப்படி எல்லாம் மாறுற
0: ட்ரான்சிஷன்,
1: அது எல்லாத்துக்குமே என்னுடைய பாட்டு. உதாரணத்துக்கு காதல் மன்னன்ல வந்து ஒரு ஜென்டில் வானும் கட்டி கொண்டதே மண்ணில் பாட்டு
0: இருக்காரு.
1: அது அடுத்தது வந்து இந்த படத்துல வந்து சத்தமில்லா தனிமை கேட்டேன், அப்படியே உணர்ச்சி வசல்பட்டு அப்படி பண்ணுவாரு. அதுக்கு அடுத்த அப்புறம் வந்து தலை போல வருமா, தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தீபாவளி இந்த பயங்கரம், அது தவிர அசல் வந்து ஸ்டைலிஷா,
0: எஸ் சார்.
1: ஸோ இப்படி எல்லா விதத்துலயும் வந்து அவரோட எனக்கு வந்து,
0: அதுவும் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இன்ட்ரோ சாங் ஒன்று கொடுத்துருப்பீங்க சார், காற்று.
1: ஆமாம், அதான் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் அந்த படத்துடைய வரும்போது நாங்கள்
0: அதுலேயும் அந்த தலைப்புல வருமா கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா சார்.
1: ஸோ அதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் வந்து அதுமாரி அந்த அஜித் கூட வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பழக்கம் இருந்ததுனால. இன்னும் நான் பார்த்தேன் சார் ஒரு சின்ன விஷயம், அது வந்து மேபி ராங் மேபி ரைட், இன்னைக்கு வந்து இந்த டெக்னீஷியன், அதாவது ஒரு குரூப்பாக அந்த நடிகர் எல்லாருமே ஒரு க்ளோஸாக இருந்தால் அந்த படத்தோட ரிசல்ட் நல்லாயிருக்கு.
0: சூப்பர்.
1: அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் வரீங்க சார், நாங்கள் வந்து இந்த ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, இப்போ நான் வரும்போதே நான் இது பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி ஆள், அவர் அந்த மாதிரி ஆள் அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாருமே இந்த படத்தை எப்படி வெற்றி படமாகணும் அப்படின்ட்டு சேர்ந்து உழைச்சா, சேர்ந்து ஒரு நினச்சா வந்து அப்படி ஹிட் ஆகும். அப்படி தான் வந்து நாங்கள் இந்த படத்தை சரியாக வந்தோம்.
0: சூப்பர்.
1: என்ன சொல்கிறது, ஒரு டெம்ப்ளேட் ஒன்று செட் பண்ணோம்.
0: இந்த கூட்டணி சரண் பரத்வாஜ் கூட்டணி ஒரு பக்கம், நம்ம அடுத்தது வருவோம். சரண் பரத்வாஜ் அஜித் இது சேர்ந்தா பிளாக் பாஸ்டர் தான் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு வந்து இந்த கூட்டணி அமைச்சிங்க. எஸ் சார், நெக்ஸ்ட் அமர்கலம், அது எப்படி அமைஞ்சது அந்த க்ரூ? அதுக்கப்புறம் தான் வந்து அஜித் சாருடைய

0: மேரேஜ் சார். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் நம்ம நேரில் சொல்லணும். உங்களுடைய பாட்டை வச்சு தான் வந்து
1: கேள்விப்பட்டேன் சொன்னாங்க. அதாவது அந்த படத்தில் வந்து ஒரு இப்போ அஜித் சாலினி முதல் முறையாக அந்த படத்தில் நடித்தாங்க.
0: எஸ்,
1: அப்போது அதில் வந்து ஒரு பாட்டு வரும், உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள்ளுன்னு ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து அஜித் ரொம்ப பிடிச்சது, எல்லாருமே ரொம்ப பிடிச்சது
0: கண்டிப்பாக.
1: பிக்சரேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது என்ன சொல்லணும்னா வந்து அவர் அந்த பாட்டை வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணித்தாங்க
0: அஜித் சார்.
1: அஜித் சார்,
0: ஓகே,
1: இதை வந்து நான் வந்து ஷாலினிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வருது. அது எதுக்காக கொடுத்தா எனக்கு சொல்ல, அதெல்லாம் தனிப்பட்ட
0: இருந்தாலும் கண்டிப்பா
1: இந்த பாட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆச்சு இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ சொல்லிக்கலாம், நான் வந்து அந்த படத்துல வந்து இசைமத்தில் அந்த பண்ணல கல்யாணம் பண்ணி வச்சாங்க
0: சார். அதுல சத்தம் இல்லாத தனிமை கிட்ட இது எப்படி சார் வந்து ஆக்சுவலா அந்த லிரிக்லயே ஏதோ சம் சேஞ்சஸ் நீங்க பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த பாடல்களுக்கு பின்னணியை நம்ம நேயர்களுக்காக நீங்க சொல்லுங்க
1: சார். அது இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து வச்சுங்க. இப்போ பாட்டு எதுக்கு பண்ணுறோன்னா அந்த சிச்சுவேஷன் என்ன மிகைப்படுத்துறது.
0: எஸ்,
1: பேக்ரவுண்ட்ஸ் பாட்டாக இருந்தாலும் சரி மியூசிக்காக இருந்தாலும் சரி, நான் பாட்டு வந்தாலும் இப்போ ஒரு சார் சந்தோஷமாக இருக்கானே, அம்மா அப்பா இந்த இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே, இல்லை இவன் வருத்தத்தில் இன்னும் ஒருத்தர் இவ்வளோ அப்படி அந்த மிகைப்படுத்துகிற வேலை தான். அதுக்கு நம்மளுடைய அந்த குரல், அந்த ராகம், அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த சவுண்டிங்லாம் யூஸ் படுத்துகிறோம். இப்போது அஜித்துடைய அந்த அமர்க்களத்தை வந்து ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா, அந்த பையன் வந்து தன்னுடைய ஒரு ஆள் வந்து தன்னுடைய பழைய சின்ன வயசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, நான் எல்லாமே சொசைட்டி இக்னோர்ட் மீ எவ்ரிபடி விளையாடத்தையும் எனக்கு வந்து சரியில்லை, அதனால் ஒரு பாட்டு அப்படின்ட்டு. அப்போது அது வந்து தொடர்ச்சியாக அவர் சொல்ல வேண்டிய ஒரு கோவ வெடிப்பு மாதிரி, ஒரு எரிமலை மாதிரி அவர் வெடிக்கிறார்
0: கண்டிப்பாக.
1: வெடிக்கிறது எப்படி பண்ணேன், அப்போ நான் யோசனை பண்ணேன், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரிகள், அதாவது ஒரு நிறைய தொடர்ச்சியாக வரிகள் வந்தால் எப்படி இருக்கும், அப்புறம் கடைசியில் அப்படியே பீக்கில் போய் வெடிக்கிற மாதிரி சிதற மாதிரி இருந்தா அப்படி இருக்கும். அதுக்கு சரண்ட சொன்ன மாதிரி இதுக்கு வந்து சார் நமக்கு வந்து இது வேணும்.
0: எப்படி சார் நீங்க கொடுக்கற எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது சரண் காம்போல, அதுக்கு வந்து அன்ற அவர் வந்து கேப்பாரா நிறைய தடவை வந்து உங்களை வந்து
1: இல்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நான் இதுவரை 12 படம் பண்ணிருக்கேன் சொல்றேன், 12 into 6 70,
0: அதனாலதான் இந்த கேள்வி.
1: 75 பாட்டுமே ஒரே டியூன் தான் கொடுப்பேன்.
0: ஓ,
1: நான் இப்படி வெரைட்டி கொடுத்து செலக்ட்லாம் கிடையாது
0: சார். எப்படி சார் அது ஒரு ஏஆர் ரஹ்மான்காக வெயிட் பண்ணியிருந்தவர் ஆக்சிடென்டலாக உங்க கூட சேர்றாரு, அதுக்கப்புறம் 12 படம் பண்றீங்க, 12 படத்துல 70 மேற்பட்ட பாடல்கள் பண்றீங்க, 70 பாடலையும் ஒரே டியூன்லயே ஒரு
1: ஒரே டியூன். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா படத்தையுமே எல்லா பாட்டும் ஆல்பம் ஹிட்டா இருக்கும்.
0: எஸ்,
1: அமர்க்களம் தான் உங்களுக்கு எல்லா பாட்டுமே தெரியும். இப்ப நான் பாடி காமிச்சு வச்சுங்க, சத்தமில்லா தனிமை கேட்டேன்
0: ஒன்னு,
1: மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, இப்படி உன்னோடு வாழ மகா கணபதி, அப்புறம்
0: கணபதி,
1: அப்புறம் வந்து சொந்த குரலில் பாட ரொம்ப அவையெல்லாம் ஆயிட்டு, இப்படி எல்லா பாட்டும். ஸோ என்ன காரணம் சார், அது வந்து மெயினாக வந்து அவருங்கிட்ட வந்து கேட்குற அந்த விதம், அதாவது அவர் வந்து அவரோட தேவையை சொல்லுவார், அதை நான் எப்படி மியூசிக்கலாக பண்ணுவேன் நான் பிளான் பண்ணுவேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு சௌரியங்கள் இருந்து வச்சுங்க, நம்ம எல்லாமே முந்தி
0: மாதிரி
1: அப்புறம் வந்து இப்போ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் தானே
0: பண்ணுறோம்,
1: ஒரு சமயம் 20 நிமிஷமே கம்ப்யூட்டர் தான் பண்ணுறோம். அப்போ அந்த கம்ப்யூட்டரில் நாங்களே பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி ஓரளவு ஒரு ஷேப் வந்துடும். ஸோ இந்த படம் பண்ணுறப்போ இந்த வெடிக்கிற மாதிரி பாட்டுக்கணும் சார், நான் சொன்ன இது மாதிரி தொடர்ச்சியாக கொடுங்கன்னு. அப்போ வைரமுத்து சாரும் ஊரில் இல்லை இன்னைக்கு. அப்போ இவர் என்ன பண்ணார், ஒரு அதான் அந்த டைரக்டருடைய ஸ்மார்ட்னஸ், ஒரு கவிஞருடைய ஒரு புக் எடுத்தார், அவர் ஏதோ புக் எழுதியிருக்காரு, அதில் வந்து சத்தம் இல்லாத உலகம் வேண்டும்னு இருந்தது, சத்தம் இல்லாத உலகம் வேண்டும், இது இப்படி வேண்டும் வேண்டும் இருந்தது. அவர்கிட்ட கொடுத்தாரு சார், நீங்கள் அதை 90 கேட்கல சார், இதை அப்படியே கட் பண்ணுங்க சார், எவ்வளோ எடுத்துக்க சார், 120 வரைக்கும் இருக்கு சார் அப்படின்னு. உடனே நான் நம்ப மாட்டேங்க, இந்த பாட்டு இந்த கம்போஸ் பண்ண நல்லா ஞாபகம் இன்னைக்கு, அவர் அந்த புக்கை பார்த்தோன்னே நான் அப்படியே அதை கீ செட் பண்ணேன், ரைட் என் மைண்டில் நினச்சிட்டேன் தொடர்ச்சியாக பாடணும் அப்படின்ட்டு, நான் அப்படியே பாடிக்கிட்டே போயிட்டேன், நம்ப மாட்டேங்க, சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், நன்றி தீர்த்தம் கேட்டேன், இப்படி நான் பாட்டு பாடிட்டே போனேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இட் வாஸ் எ வெரி ஸ்பான்டேனியஸ் ரெக்கார்டிங் அது.
0: ஓகே,
1: அதுக்கேற்ற மாதிரி அது சார் ஒரு பாட்டுங்கிறது வந்து வெறும் இந்த மாதிரி வரிகள் ஒன்று, அப்புறம் அதை இசையமைக்கிறது ஒன்று, அப்புறம் அதை ஆர்கெஸ்ட்ரேஷன், ரெண்டாவது அதை காட்சி பிக்சரைசேஷன்
0: கண்டிப்பாக.
1: அதில் வந்து ஐ ஷுட் சே சம்திங் அபவுட் தி டான்ஸ் கோரியோகிராஃபர் ராம்ஜின்னு ஒரு நடிகர் பிளஸ் கோரியோகிராஃபர்.
0: ஓகே,
1: அவர் அதில் வந்து ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அழகாக இருக்கும், அதில் அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு வரி. இப்போ வந்து ஒருத்தர் கேட்டால் எனக்கு 6 விரலாக இப்போ என்ன கேட்டேன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே,
1: எனக்கு வந்து வயதுக்கு சரியான வாழ்க்கையை கேட்டேன்னு எனக்கு பிடிக்கும். அப்போ அதில் ஒரு வரி வரும், துரோகம் தாங்கும் இதயம் கேட்டேன்.
0: ஓகே,
1: துரோகம் தாங்கும் இதயம் கேட்டேன்னு உடனே அது வந்து அப்படியே வந்து அந்த ஒரு கல் எடுத்து ஒரு பெரிய மலையிலேருந்து உருட்டி விடுவார் அவர், அந்த துரோகம் அந்த கல் கீழே வர அந்த ஒரு ஷார்ட் இருந்து, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம பாட்டை கிரியேட் பண்ணோம்.
0: ஓகே,
1: அப்புறம் அஃப்கோர்ஸ் அதில் அஜித்தோடைய பெர்ஃபார்மன்ஸு, அஜித் வந்து எப்படி யூஸ்வலி ஹீரோக்களுக்கெல்லாம் வந்து நம்ம பாட்டு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன்,
0: ப்ளீஸ்,
1: ஹீரோக்களுக்கெல்லாம் பொதுவாக இந்த காஸ்டியூம்னு படத்தில் வந்து கொடுக்கும்ல, அது ரொம்ப விலை ஜாஸ்தி சட்டை கூடலாம் பாடுவாங்க.
0: ஆமாம் கண்டிப்பாக,
1: இந்த படத்துக்கு அஜித் இந்த அமர்க்கலங்கிற படத்துக்கு மொத்தமே 5000 தான் இருக்குது பட்ஜெட்
0: அஜித் சாருக்கு.
1: அஜித் சாருக்கு
0: ஓகே
1: பாண்டி பஜாரில்

0: போயிட்டு ஒரு பழைய, அதாவது ரோட் சைடில் ஒரு ஜீன்ஸு, ஒரு பனியன்,
1: ரெட் கலர் ஷர்ட், ஒரு டிஷர்ட்
0: உள்ள, எல்லாமே ஐயாதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அவருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து அதை கரெக்டாக தத்துரூபமாக பாடி.
1: சார் எல்லாரும் அது ஓகே, எல்லாரும் கேட்கறது அஜித் சார், சரண், பரத்வாஜ் சார், இந்த காம்போல அஜித் சார் வந்து பாடலை கேட்கறதுக்கு விரும்புவாரா? அவர்கிட்ட உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாரு? அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நேரம்,
0: அதாவது இவர் ஒரு என்னன்னா பொதுவாக டைரக்டர்,
1: ஏன்னா நீங்களே பாடிருக்கீங்க தலை போல வருமா இல்லையா?
0: ஆமா பாருங்களேன், இப்போ தலை போல வருமாலாம் நானும் சரணும் சேர்ந்து வேற ஏதோ படத்துக்கு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்தை வந்து அடுத்த படத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள்
1: அதுக்கு முன்னாடியே
0: தலை போல வருமா அப்படின்னு போட்டோம்.
1: சூப்பர்.
0: தலை அப்போ அந்த பாட்டு பாருங்களேன், இப்போ வந்து தலை போல வருமானா இவனை மாதிரி வருமா இந்த மாதிரி ஆகுமா அந்த ஒரு ஒரு எக்ஸ்கிளமேஷன், அதாவது ஒரு ஆச்சரியமாக இருக்கணும். அப்போ அதை எப்படி சொல்லணும், தலை போல வருமா
1: அதே பாட்டில்? தீபாவளிக்கு எல்லாருமே வந்து கல்யாண ஆன புதுசுல இந்த பாட்டை வந்து கொண்டாடும் போது வச்சிருவாங்க சார. நானுமே வச்சேன், தீபாவளி தல தீபாவளி. எப்படி சார் அது
0: என்ன பத்தி கேளு கிளப்புறம்
1: தூத்துக்குடி ராசா எட்டு வச்சா சார் இன்னொரு ஞாபகம் இருக்கு சார்.
0: அதனால அதுலதான் வந்து அவர் வந்து ஒரு தூத்துக்குடியில தாதா தல போல வருமா அப்படின்னு. அதான் சார் ரொம்ப அருமையான ஒரு கோஆர்டினேஷன் தான் அவர் டைரக்டர் வந்து. நீங்க இன்னொன்று கேள்விப்பட்டேன் டைரக்டர்கிட்ட, அவர் வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாட்டு வந்து முதல்ல என்கிட்ட ஆறு பாட்டு நான் கம்போஸ் பண்ணுவேன், அப்புறம் வந்து அதை வந்து அவர் வந்து அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த பாட்டு அங்கங்கே பிளேஸ் பண்ணி கதையை அப்படி அதுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணுவார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், என்னுடைய கிரியேட்டிவிட்டி வந்து அவரால் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவார்.
1: சூப்பர் சார். இது
0: ரொம்ப பாருங்க, காதல் மன்னன்லயே ஆச்சரியமா இருக்கும். அதில் வந்து ஒரு சீனில் வந்து விவேக் வந்து இவர்கிட்ட சொல்லுவார், ஹே நீ வந்து அன்னைக்கு பாடின இல்லை உன்னை பார்த்த பின்பு தான் அவள் என்ன நினைச்சுன்றியா அவள் வந்திருக்க. அப்போ அந்த பாட்டையும் வந்து ரெஃபர் பண்ணி, ஏதாவது படத்தில் நடக்குமா ஏதோ நிஜமாவே பாட்டை பாட்டா அந்த ஒரு படத்தில்.
1: அதனால தான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க சார், இந்த பாட்டை வேற படத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது.
0: இப்படி ரொம்ப அருமையான ஒரு, இப்போ நீங்கள் சொல்ல கேட்கும் போது எனக்கு பழைய நினைவுகள் மலரும் நினைவுகள் தான்
1: மலரும் நினைவுகள். இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கட்டும் சார், நீங்க ரகுவரன் ரீரெக்கார்டிங்க்கு ஏதோ ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க இல்ல? அது வந்து நம்ம நேயர்களுக்காக நல்லா விரிவா சொல்லுங்க சார், நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன
0: பாருங்க, அதாவது இந்த ரீரெக்கார்டிங்கிறது வந்து ஒரு சீனை வந்து மேம்படுத்துறது மாதிரி, அதாவது ரொம்ப தாதா மாதிரினா அவன் வந்தாலே மிரட்டுற சவுண்டு வரும், இல்லை அவன் இருட்டுனா ஒரு பயம் வரும், பேயினா ஒரு சவுண்ட், இப்படி சொல்லல. அது மாதிரி ரகுவரன் வந்து அந்த படத்தை ஒரு பழைய தாதா, அவர் வந்து இப்போது சாத்தமாக இருக்காரு, இவர் வராரு. அப்போ வந்து அப்போது அவர் வரும்போதுனா ஒரு மியூசிக்
1: என்ன சார் பண்ணீங்க? அப்புறம்
0: என்ன பண்ணேன்னா அடித்தொண்டையில் வந்து நான் போல ஆமா படத்தோடைய விமர்சனத்தில் எழுதிருந்தாரு, பரத்வாஜ் வந்து ஒரு நாலு கால் பிரயாணம் யூஸ் பண்ணிருக்காரு, நான் எருமை பாட மாதிரி தெரிஞ்ச போல் இருக்காரு அந்த சவுண்டிங். ஸோ அதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ், யூனோ பேசிக்கலி இட்ஸ் ஆல் இமேஜினேஷன் தான் சார். சங்கீதங்கிறது வந்து இமேஜினேஷன்
1: கண்டிப்பாக,
0: அது அது கரெக்டாக அது ஸ்டிட் ஆச்சுன்னா அது வந்து நல்ல விஷயம்.

0: நெக்ஸ்ட் சார், நம்ம ஒரு பாட்டை பத்தி மட்டும் நம்ம இப்ப பேச போறது இல்ல சார், ஒரு மண்ணின் வாசனையை பத்தி பேசலாம். சேரன் பரத்வாஜ் இந்த காம்போ சார், பாண்டவர் பூமி அவரவர் வாழ்க்கையில் அந்த பாடலா இருக்கட்டும், தோழா தோழா சாங்கா இருக்கட்டும், அந்த கிராமத்து கதை களத்துக்கு எப்படி சார், இது வரைக்கும் நீங்க வேற ட்ராக்ல வந்திருந்தீங்க, இப்ப டோட்டலாவே வேற ட்ராக், அந்த பாண்டவர் பூமி அதுக்கு பின்னணியில இருக்கிற அந்த உங்களுடைய கதை களம், சேரன் நீங்க வந்து சேர்றீங்க, அதெல்லாம் எப்படி சார் இருந்தது?
1: நீங்க கரெக்டா சொன்னீங்க, இது வரைக்கும் சரண் வந்து ஒரு டைரக்டர், அதாவது நான் இன்னைக்குமே அந்த டைரக்டர் அந்த கதையை பேஸ் தான் வந்து என்னுடைய சேமிச்சுப்பேன். அப்போது வந்து சேரன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் கிராமத்து கதை, அதாவது ஒரு அண்ணன் தம்பிகள் கிராமத்தில் இருக்காங்க, அப்புறம் அவங்க பங்காளி கூட சண்டை அந்த மாதிரிலாம், அது லோக்கல் அதாவது கிராமத்துடைய ஒரு விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து அடிப்படையில் நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம். நான் அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிராமத்துக்குள்ள கனெக்ஷன் இருந்து லீவ் டைத்தில் போவோம். இன்னொன்று வந்து நான் என்ன நினைப்பேன்னா வந்து நம்மளுடைய இசை வந்து அந்த கதை ஒட்டி இருக்கணும், அந்த ஒரு களத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அப்படி பார்க்குறபோது இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக அமைஞ்சுது. அப்போ அவர் சொன்னார், ஒரு பாட்டில் வந்து அப்படியே அந்த நம்மளுடைய கிராமத்து பாட்டு அந்த சூழ்நிலை விவரிக்கிற மாதிரி ஒரு கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கணும், இந்த குழந்தைகள் நிறைய இப்போ 4-5 குழந்தைகள் இருக்கும், ஜாலியாக ஒரு அதாவது ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பாசம், அப்போலாம் அப்படி தானே ஜாயிண்ட் ஃபேமிலி அதிக வில்லேஜஸ்ல அதிகம், அப்படி வந்த பாட்டு தான் அந்த அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள்.
0: இன்றைக்கும் இங்கே நம்ம ஷோஸ் நிறையா ஃபேமிலி ரிலேட்டடாக அந்த நாட்கள் ஞாபகம் ரிலேட்டடாக பண்ணும்போது இந்த அவரவர் வாழ்க்கையில் இந்த பாடல் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே பாடல், மீண்டும் பள்ளிக்கு போகலாம், அந்த இந்த பாடல்களெல்லாம் எங்களால் தவிர்க்கவே முடியாது.
1: எல்லாமே நான் பாடின பாட்டு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன்
0: ப்ளீஸ் சார்,
1: நான் வந்து இசைப்பாளர், நான் யாரும் வேணால் பாட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து சரி இந்த பாட்டு நான் நல்லா வரணுங்கிறது வேண்டி பெரிய பாடகர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் சாங், அதாவது இந்த மாதிரி ஒரு தத்துவ பாடல்கள் வச்சுங்க, அதுக்கு நான் வந்து ஆரம்பத்தில் இந்த பாட்டு பாடினால எல்லா படத்துலையும் எனக்கு வந்து லவ் பாட்டெலாம் பாடணும் ஆசை எனக்கே, ஆனால் முடியல. நான் எனக்கு வந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம், ஞாபகம் வருது, அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், சிங்கம் என்றால் எம் தந்தை தான், இப்படி அப்பா பாட்டு அம்மா பாட்டு
0: எமோஷனல் கனெக்டடாக உள்ள
1: சாங்ஸ். ஸோ அப்படி தான் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இசையமைப்பாளனாக வந்து நம்மளுடைய நம்மளால் அந்த கனெக்ட் வந்து நமக்கு அந்த ஃபுல்லாக. இப்போ ஒரு இப்போ சிச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு பாடகர் கூப்பிடுறோம், அவர் வராரு, அவருக்கு நம்ம பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம், அவர் அப்படியே பாட்டு போயிடுறாரு, அவர் 1.5 மணி நேரத்தில்

0: முடிச்சுட்டு பேர் பாட்டு போயிடுவார். ஆனால் அவர் இசையமைப்பாளர் வந்து அந்த பாட்டோடய வாழ்கிறான் ஒரு 3-4 மாதம். அதாவது அந்த பாட்டு கம்போசிங்லேருந்து அப்புறம் அந்த படத்தை எடுக்கிற முதல் ரெக்கார்டிங்லேருந்து மிக்சிங்லேருந்து ஆல்மோஸ்ட் அந்த படத்தோடய அந்த பாட்டோட. அதனால் வந்து அவங்க அந்த பாட்டோட, அதுவும் இந்த மாதிரி ஒரு எமோஷன் ஒரு ஃபீல் பேஸ்ட் பாட்டு வந்து அதை ஃபுல்லாக உள்வாங்கிக்கிற ஒரு சக்தி உண்டு.
1: கண்டிப்பாக
0: நீங்களே பார்த்துருப்பீங்க, பொதுவாக இசையமைப்பாளர் பாடுறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இளையராஜா சாரே பாடுறம்போது வித்தியாசமாக இருக்கும், அவர் தேவா பாடம் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்கும்.
1: நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து இப்போ உனை பார்த்த அதுக்கு வந்து எஸ்பிபி சாரை சூஸ் பண்ணீங்க, ஒவ்வொரு பூக்களுமே சாங்க்கு ஃபீமேல் சித்ரா மேம் சூஸ் பண்ணீங்க, ஞாபகம் வருதே ஞாபகம் வருது, மீண்டும் பள்ளிக்கு போய் எப்படி உங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க?
0: அதான் சொல்லலாம் வந்து ரொம்ப விளையாட சொல்லுவோம், நம்ம ஆலடி ரேடியோவில் நிலைய வித்வான்கள் இருப்பாங்க தெரியுமா?
1: ஆமாம் சார்.
0: அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து வரங்க, நான் வந்து ஸ்டேஷன் இன்ஹவுஸ் மியூசிக் சிங்கர் மியூசிக் டைரக்டர். அப்போது வந்து அந்த ஆரம்பத்தை வந்து நாங்கள் வந்து வேறு யாராவது தான்
1: எல்லாருக்கும் பிடிச்சில்ல சார், அங்கே பாடுற அந்த வரிகள், காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும், மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும், தாயின் மடியில் தினம் இருந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம், கனவினில் காலையில் ஒளி பெயர்த்து சொல்லி சொல்லி சுகமாய் தினம் சிரிப்போம். இந்த மாதிரி ஐந்தெழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என்னன்னை, அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்டு தமிழ் மண்ணை, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். உண்மையிலே அது ஒரு பொற்காலம் தான் சார்.
0: சார் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பாட்டு வந்து நான் வந்து ஒரு படத்துக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு பாடிஞ்சிருக்கேன். இப்போ அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம்.
1: சூப்பர் சார், சூப்பர்.
0: சொல்லும் போது இதே பாட்டை வந்து வேற ஒரு மெட்டில் போட்டுருந்தேன், எல்லாரும் சொல்லுவேன். இப்போ ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, இப்போ ரெண்டு லைன் பாடுறம்போதே உங்களுக்கு அந்த ஞாபகம் வரமா இருக்கணும்.
1: கண்டிப்பா.
0: இதே நான் வந்து ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது ரிலேட் பண்ண முடியாது.
1: கண்டிப்பா.
0: அதில் இசையமைப்பாளரோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, அந்த வரிகள் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டியூன் இருக்கணும். இந்த மாதிரி இந்த கதை உள்ள ரிலேஷன் பாட்டுலாம் வந்து ஃபேண்டசின்னு ஒன்று சார், லவ் பாட்டு, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னா பண்ணிடலாம். இது வந்து அந்த படத்துல வந்து முக்கியமான பாட்டு, அவங்க ஃபேமிலி இப்படி இருந்தாங்க.
1: ஆமா.
0: அப்புறம் அது வந்து இப்படி
1: அப்படி அவங்க இது பண்ணும் போதே சார், ஒரு வரியில கூட இதுல பாடல்லயே இருக்கும், அவங்க அப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க, சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை அப்படின்ட்டு உண்மையிலேயே அவங்க வந்து மக்களுக்கு.
0: அந்த மாதிரி பாட்டு பண்ணும்போது டைரக்டருக்கு வந்து நல்லா பண்ணுன்ற ரொம்ப நேரம் கொஞ்சம் மெனக்கெடுவோம் இந்த மாதிரி பாடல். ஆனால் வந்து அந்த பாட்டு வந்து ஃபைனலி ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ நான் வந்து நிறைய இசை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பாவேன் வெளிநாடு வெளியூர். இந்த பாட்டு வந்து இலங்கை தமிழர்கள் இருக்காங்களே.
1: ஆமாம் சார்.
0: அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஃபேவரட் சாங்.
1: ஓ,
0: இந்த பாட்டை பாடினாலே எல்லாருமே அப்படியே உட்காந்துருவாங்க. இது வந்து அவங்களோட ஆந்தம் பாட்டு மாதிரி சொல்லலாம். இது எனக்கு அவங்க எல்லாமே ஒரு மாதிரி அந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில்.
1: யார் சார் லிரிக்ஸ் இந்த?
0: இது வந்து ஸ்னேகன்.
1: ஸ்னேகன், ஓகே.
0: ஸோ அதனால் அவர் வந்து நல்ல இதாரு. அப்புறம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து அதனால் இந்த பாட்டுடைய வந்து ஓவரால் இம்பேக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த பாடல்கள், அந்த டியூன், அந்த வரிகள், அதுதான் அந்த காட்சி. அப்புறம் ராஜ் கிரண் ஒரு வயசான ஒரு கேரக்டர் கூட இந்த பாட்டு ரசிக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய
1: பெருமை.
0: ஓ, பெரிய பாப்புலர் ஆக்டர்.
1: என்ன சார் சொன்னார் ராஜ்கிரண் சார், என்ன சொன்னார் இந்த பாடல் கேட்டுட்டு? அவர் பார்த்துட்டு
0: பாடல் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து ரொம்ப பிடிக்கும்.

0: இதுல இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு,
1: அதை பத்தி கேட்கணும். தோழா தோழா சாங் இருக்குல்ல சார், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டம் போல மாறிடுச்சு சார். ஒரு பாடல் எப்போதும் ஒரு படத்தை தாண்டி மக்களுடைய வாழ்க்கையிலும் போகுது அப்படின்னா தோழா தோழா பாட்டும் அதுல ஒன்னா நம்ம சொல்லலாம். எப்படி சார் இந்த சேரன் பரத்வாஜ் கூட்டணியால இந்த பாடல்கள் எல்லாம் உருவாகுது?
0: சேரன்ங்கிறவர் வந்து ரொம்ப யதார்த்த ஒரு என்ன சொல்றது, கிரவுண்டட் டைரக்டர். அதாவது அவருக்கு தமிழ்நாட்டு அந்த எல்லாம் தமிழ்நாடு பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அப்படியே பிராக்டிக்கலா யோசனை பண்ணுவாரு. அப்போ அவருக்கு பாட்டு வந்து தோழா தோழா கனவு தோழா எப்படி இருக்கணும், தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், நட்ப பத்தி நாமும் பேசி தீத்துக்கணும், ஒன்னா புரிஞ்சுக்கணும், அப்படி பேசுற மாதிரி இருக்கும்,
1: கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும்.
0: அந்த மாதிரி
1: எல்லாருக்கும்
0: ரொம்ப சிம்பிளா ஒரு பாட்டு நாங்க ரெடி பண்ணோம்.
1: அது அப்படியே எப்படி சார் ஆட்டோகிராஃபா மாறுது, நம்ம பாண்டவர் பூமியிலேருந்து ஆட்டோகிராஃபுக்கு?
0: அதாவது உண்மை சொல்லணும்னா பார்த்தேன் ரசித்தேன் ரிலீஸ் ஆச்சு சரண் டைரக்ஷன்ல, நான் இசையமைத்த பார்த்தேன் ரசித்தேன் ரிலீஸ் ஆச்சு. அப்ப சரண் சொன்னாரு, என்னோட ஃப்ரெண்டு டைரக்டர் சேரன் இருக்காரு, அவர் நம்ம பார்த்தேன் ரசித்தேன் ரொம்ப பிடிச்சு போச்சு,
1: அதனால
0: உன்னை வந்து ஒரு நீ ஒரு பாப்பியா மீட் பண்ணுவேன் சார். அப்போ சேரன் சார் வந்தாரு, அப்படிதான் எனக்கு வந்து அவர் கூட. அப்போ வந்து அவர் வந்து ஒரு படம் சொன்னாரு, நான் ஆட்டோகிராஃப் ஒரு படம் ஆரம்பிக்க போறேன், அந்த ஆட்டோகிராஃப்ல வந்து நம்ம படம் பண்ணணும், அந்த படத்துக்கு பேசணும்னு இருக்கும். ரெண்டு பாட்டு வேற பண்ணிட்டோம், அதாவது மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ,
1: அது கூட எல்லாருக்குமே காதலர்களுக்கு அப்போல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அந்த பாட்டு சோ அந்த பாட்டும் இன்னொரு பாட்டும் ரெக்கார்ட் பண்ணோம்.
1: அந்த படம் வந்து முக்கியமா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கடந்து செல்ற மூன்று காதல் சார், ஒரு மனுஷனுடைய நினைவுகள், ஒரு மனுஷனுடைய பயணம், அனைத்தையும் பாடல்களா மாத்தின படம்னா ஆட்டோகிராஃப் சொன்னேன்
0: சார். இந்த மாதிரி படங்கள்லாம் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டோகிராஃப்ல இருந்து இந்த பாட்டுலாம் எடுத்துட்டு நீங்க படம் பார்க்க முடியாது,
1: ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஈவன் அந்த கேரளா ரீரெக்கார்டிங்லாம் அதை யூஸ் பண்ணி அந்த மியூசிக் ஓரியன்டா யூஸ் பண்ணிருப்பீங்க.
0: இந்த பாட்டே பாருங்களேன், ஹீரோயின் வந்து மலையாளம், ஹீரோ வந்து தமிழ்காரரு, அப்ப இவர் தமிழ்ல கேசுற மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா உடனே அந்த பொண்ணு லேடி வந்து வந்தல்லோ வந்தல்லோ
1: மலையாளத்துல.
0: அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் நாங்க, எப்படின்னா பல்லவியில் நீங்க ஆரம்பிக்கிற போது பையன் கேட்பாரு, பொண்ணு மலையாள தமிழ்ல பாடுவார் பையன், பொண்ணு மலையாளத்தை பதில் சொல்லும். இந்த பாட்டு கடைசியில் ரெண்டு சரணம் பாடி கடைசியில் வந்த பாடு இவர் மலையாளத்தை பாடுவாரு, அந்த பொண்ணு வந்துச்சு வந்துச்சு அப்படின்னு அவரு சொல்லுவாரு, அவர் நல்ல வந்தாரு.
1: சூப்பர் சார், இது என்னுடைய லிஸ்ட்லயே இல்லை சார், இந்த பாடல் என்னுடைய லிஸ்ட்லயே இல்லை, அதை நீங்க அருமையா பண்ணல.
0: அதனால எல்லாமே சார் ஒரு அனுபவம் தான்
1: சார். நீங்க ஞாபகம் வருதேக்க வந்துருங்க சார், ஏன்னா அதுதான் மெயின் இந்த படத்துல. அந்த

0: பாடல்ல அந்த பள்ளி நாட்கள்ல அந்த நட்புலேருந்து அவங்க ஒரு நண்பரை இறக்குறது அந்த தருணம், அந்த மல்லிகா டீச்சர் பத்தி ஒரு பண்ணியிருப்பாங்க, அப்பா வந்து அந்த சினிமாவுக்கு போறதுக்காக வந்து அடிச்சது எல்லாமே வந்து அந்த பாட்டை நம்ம கேட்டோம்னா சின்ன வயசுல நம்ம அப்பா கூட எவ்வளவு பாண்டிங்ல இருந்தோம், ஸ்கூல்ல எவ்வளவு அந்த நினைவுகள்லாம் வந்து.
1: எப்படி சார், ஒரு சேரன் தான் எழுதினாரு. ஓகே, சேரன் தான் ரைட்டர். அப்போ அவர் என்ன வந்து சொன்னேன், ஒன்னு பண்ணுவோம், அதாவது சீன் என்னன்னா ஒருத்தர் திருப்பி கிராமத்துக்கு போறாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு இதோ காலத்து பத்திரிகை கொடுக்க போறாரு வச்சுக்கலாம். அப்போ அந்த எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஒவ்வொரு விஷயமா இருக்கும் ஞாபகம். அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து முத முதல்ல அதாவது கிராமத்து போகும்போது அந்த முதல்ங்கிறது வந்து பெரிய முக்கியமான விஷயம் இல்ல.
0: ஓகே,
1: இஸ் ஆல்வேஸ் ஒன்லி
0: கண்டிப்பா சார், ஃபர்ஸ்ட் டைம்
1: அந்த முதல் முதலா அவர் அனுபவம் இருக்குல்ல, அந்த லைனை எழுதிங்க சார். நான் முத முதலா ஓட்டி சைக்கிள், முதல்ல பழகி நீச்சல், முத முதல் வகுப்பு எடுத்த மல்லிகா டீச்சர், அப்புறம் அப்பா அடித்தது, அப்புறம் இதுக்கு போனது இப்படின்னு எல்லாமே முதல் இருக்கு, அதெல்லாம் லைனை எழுதிந்தாரு. அப்போ நான் சொன்னேன், நான் பாடிட்டே வருவேன், நீங்கள் அதை தான் ஃபிட் பண்ணுங்க சார், எழுதி கொடுங்க
0: அப்படின்னு.
1: அப்போது அதுக்கு ரொம்ப அருமையாக அந்த, அதாவது இப்போ பாருங்கள், நான் பாடி பல்லவி பாடுறேன் பாருங்கள், இட் வில் கிளியர்லி டேக் யூ டு தட், அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த பல்லவி தான் சார் எல்லா படத்துலையும்
0: கண்டிப்பாக
1: பாருங்கள் ஞா.

0: சாமிக்கு பயந்தது முதல் முதல் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். அதே மாதிரி முதல் முதலாக அரும்பிய மீசை, முதல் முதலாக அரும்பிய இதயம், முதல் முதல் முதலாக வாங்கிய முத்தம். அதே மாதிரி சொல்லுவோம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அழகாக அப்படி சொல்லுவார்.
1: அது காட்சிப்படுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அருமையாக இருக்கும் சார். அவர் வந்துட்டு இருப்பாரு, அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த நதியில் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும், இவர் இப்போ வருவார் அந்த நதியில் தண்ணீரே இருக்காது. இது போல பல மாற்றங்கள் சார் அந்த மியூசிக்குக்கும் அந்த லிரிக்ஸுக்கும் வலு சேர்க்கிற அளவில்.
0: ஒரு எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் காலத்தில் வந்து சார்,
1: எஸ்
0: இந்த பாட்டை போட்டு அந்த காலத்தில் அந்த டெலிஃபோன், அந்த காலத்தில் டைப்ரைட்டர், அந்த காலத்தில் கேல்குலேட்டர்லாம் இருக்கும்ல, இப்போல்லாம் காணாமல் போச்சு, அலாம் கிளாக் எல்லாம் எங்கே போச்சு. அந்த மாதிரி அது ஒரு இந்த பாட்டை வச்சு நிறைய மீம்ஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் ரீல் பண்ணுவாங்க.
1: ஓகே சார்.

0: எல்லா படத்திலும் நம்ம மோட்டிவேஷன் சாங் அப்படின்னு அதுலலாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பார்த்தோன்னா மேல் சிங்கர்ஸ் இருப்பாங்க.
1: ரொம்ப அருமையான வார்த்தை சொன்னீங்க.
0: இங்கே பார்த்தோம்னா இது வந்து சார் ஃபீமேல் கூட ரொம்ப கனெக்டடாக எல்லா பெண்களுக்குமே அவங்களுக்கு
1: பெரிய சேலஞ்ச் சார். எனக்கு வந்து அப்படின்னா
0: எஸ்
1: சேரன் சொன்னார் இது மாதிரி அதில் ஹீரோயின் பாடுவாங்க. நான் அப்போ சேரன் சொன்னேன் பொதுவாக தமிழ் படங்களில் வந்து எப்பவுமே இந்த மாதிரி அதோ அந்த பறவை போல வாழ்ந்து ஹீரோ தான் பாடுவார், எம்ஜிஆர் பாடுவார் இல்லை சிவாஜி பாடுவார் மோட்டிவேஷன். முதல் முறையாக ஹீரோயின் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து நான் சொன்னேன் ஓகே எழுதுங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து இந்த பா விஜய் எழுதினார் இருக்க அந்த பாட்டை
0: எஸ் சார்.
1: அப்போ அவட்ட நான் சொன்னேன் என்னோட இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கட்டும் சார், அதாவது இப்படி ஆரம்பிங்க இப்படி முடிங்க, அதாவது அந்த ஃபார்முல டெம்ப்ளேட் கடைசியில் வந்து அது ஒரு லைன் சைன் லைன் சொல்லுவோம், மூணாவது லைன் இப்படி பண்ணுங்க. அப்போ வந்து ஒவ்வொரு பூக்களுமே பூத்திடுமே வாழ்வெண்ணில் போராட்டமே மலையோ அது பனியோ நீ மோதி விடு எப்படின்னு ஒரு, அதாவது முயற்சி இன்றைக்குமே எடுக்கணும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது.
0: ஸோ அதில்
1: வந்து
0: உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்க, காலப்போக்கில் காயம் எல்லாம்
1: மறைந்து போகும் மாயங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல் லைன்ஸ். அண்ட் ஃபைனலி அப்புறம் முயற்சி எடுத்தால் யாருக்கு தான் அதில் கஷ்டம் இல்லை
0: கண்டிப்பாக,
1: பட் காலப்போக்கில் நம்ம மறைஞ்சிரும். அதனால் வந்து நம்பிக்கை என்பது வேண்டும் நம் இல்லை. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம், ஹோப். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அவர் எழுந்தார். நம்ம வந்து அது போ சித்ரா வந்து அவனா சொன்னேன், அப்போ அந்த சித்ரா வச்சு பாட வச்சுன்னா ரொம்ப வீராவேசமாக பாட நல்லா இருக்காது, முடிச்சிடணும்ப்பா கிழிச்சிடணும்ப்பா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு தன்மையான ராகம், தமிழ் ராகத்தில் வந்து சிந்து பைரவின்னு ஒரு ராகம் இருக்குது
0: எஸ் சார்.
1: அது ராகம் வந்து கொஞ்சம் சில ராகத்தில் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஐ யூஸ் தட் ராகம் சிந்து பைரவி பாட்டு. இப்படி பண்ண சித்ரா பாட்டு தான் இது.
0: ஓகே சார், எப்படி சார் நீங்கள் சிங்கர்ஸை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க? எஸ்பிபி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க,
1: சித்ரா கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லா பாடகர்களோடையும்.
0: இதில் வந்து சார் எந்த பாடகருடைய திறமையை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனீங்க சார்? சார் என்ன கொடுத்தாலும்
1: இல்லாமல் தி கிரேட்டஸ்ட் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம்
0: சார், ப்ளீஸ்
1: என்னுடைய நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம்.
0: ஓ,
1: அப்புறம் நான் தமிழ் படம் முதல் முதல் பாட்டு உன்னை பார்த்த பின்பு
0: எஸ் சார் அவர் கூட தான். எப்படி சார் முதல்ல வரும்போது எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணி? அதுக்கு
1: முன்னாடி தெலுங்கு படங்களையும் நான் அவருக்கு இசையமைச்சிருக்கேன், கன்னட படங்களையும் இசையமைச்சிருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அதனால் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு இது கிடச்சிது சார் கூட.
0: அவரை பற்றின ஒரு சில
1: சார் நினைவுகள், இப்போ ஒரு பாடகருடைய ரோல் என்னது, இசையமைப்பாளர் ரோல் என்னது, மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இசையமைப்பாளர் தான் முதல்ல எல்லாத்தையுமே ஸ்கீம் செட் பண்ணுறாரு, இந்த பாட்டு இப்போ இந்த ராகத்தில் வரும் இப்படி வரும், அதுக்கு வாத்தியெல்லாம் போட்டு. ஒரு சிங்கருங்கிறவர் வந்து அவருடைய குரல், தன்னுடைய அந்த குரல் வளத்தை வந்து அவர் இசைக்கலைஞன் எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குறானோ அது மாதிரி ஒரு சிங்கர் வந்து அவருடைய குரலை கொடுக்குறாங்க
0: கண்டிப்பாக.
1: எனக்கு அந்த குரல்ங்கிறது வந்து ஒரு இறைவன் கொடுத்த வரம் சார், அது எல்லாருக்கும் அந்த குரல் அமையாது, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட்
0: கண்டிப்பாக.
1: ஸோ அந்த குரலை வந்து பாலசுப்ரமணியம் சார் சொல்லி ஆனும், அது அப்படியே அந்த வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பாட்டை வந்து நம்ம ஒரு லெவலில் கொடுத்தோம்னா அதை அடுத்த லெவலில் கொண்டு போகும்.
0: அதுதான் சார்
1: அவரோட கான்ட்ரிபியூஷனில், அவர் என்னோட பாட்டு ரொம்ப இருக்கும், அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் பாடாத பாட்டாக அவர் வரனால ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேபேக் சிங்கர்
0: சூப்பர் சார்.
1: ஸோ அவருடைய அந்த கண்ட்ரிபியூஷன் வந்து நல்லா மறக்கவே முடியாது. அண்ட் ஹி ஹஸ் பீன் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சார், நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இப்போ வந்து இப்போ என்னோட ஸ்டுடியோக்கு பாட வர ஆரம்பிச்சுங்க, அப்போ நம்ம ஆரம்பத்தேருந்து நல்ல ஒரு அந்த ஒரு வைப்பில் இருக்கணும்ல, வந்து அவர் சந்தோஷமாக ஒரு பாட்டை கேட்கணும், அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் அவர் கற்றுக்கணும், அப்புறம் அவர் பாடணும். அவர் வரும்போதே சொல்லி சொல்லி இருந்தார், இல்லை இவன் யார் சின்ன பூசு சின்ன பையன் அப்படி, அவர் தான் பெரிய ஆள், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. வண்டர்ஃபுல் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிஷியன்
0: எஸ் சார். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் தவிர வேற எந்தெந்த பாடகர்கள்லாம் உங்களை?
1: நான் வந்து யேசுதாஸ், நான் அந்த காலத்துலேருந்து நான் வந்து டிஎம் சௌந்தரராஜன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும், அப்புறம் இன்றைக்கி வந்து
0: ஈவன் உங்கள் ஃபஸ்ட் ஃபிலிமில் கூட எம்எஸ் விஸ்வநாதன்
1: எம்எஸ் விஸ்வநாதன் சார் பாடிக்காரு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், யேசுதாஸ், ஹரிஹரன், சங்கர் மாதேவன், ஸ்ரீனிவாஸ், கார்த்திக், திப்பு, அப்படியே அந்த காலத்துலேருந்து லைனாக நேற்றுக்கு பாடின வரையும் வரையும் நான் பாடியிருக்கேன். அதாவது ஒரு 2020 வரையும் வச்சுக்கலேன், நிறைய பேர்

0: பாட வச்சிருக்கேன்.
1: சரி சார். சரி, இந்த மாதிரி பாடல்கள்லாம் எமோஷ்னல் பாண்டிங்காக அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் ஞாபகம் வருது. காதல் பாட்டில் நிறைய ரொமான்டிக் சாங்ஸ் இருக்குது. இப்படி போயிட்டுருக்கிற போது எப்படி சார் ஜெமினி ஓ போடு, அதுலேயே வந்து இன்னொரு சாங் பிரம்மா ஓ பிரம்மா
0: பெண்ணுறுத்தி பெண்ணுறுத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் என்னிடத்தில் கொடுத்து விட்டாய். அதாவது சார், அதான் எல்லாமே அந்த டைரக்டருடைய ஒரு பியூட்டிஃபுல் கான்ட்ரிபியூஷன். எப்படின்னா அவர் சொன்னார், ஓ போடுன்னு ஒரு கோயம்புத்தூர் சைடில் இருந்தார் அவர். அப்போ

0: இப்படி ஓப்போடு ரிலீஸ் மாதிரி ஓப்போடு வரும், தொடர்ந்து வரை வந்து ஓப்போடு ரிலீஸ்.
1: இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் வந்து நாட் ரீப்ளேஸ்மெண்ட் சாங்ஸ்.
0: அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் அது வந்து அந்த பெருமை வந்து டைரக்டர் சரண்கி சார்
1: பாப்புலர் ஃபினாமினா மாதிரி இருக்கு சார். அது அதே படத்துல மெலோடி சாங் நீங்க பாடினீங்களா சார்?
0: பெண்ணுறுத்தி படைத்து விட்டாய் அந்த ரொம்ப ரொம்ப பாருங்களேன், பிரம்மா பிரம்மா இது தகுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த ஒரு ஆச்சரியம்.
1: நீங்க பாடிடுங்க சார், நான் கேட்காம நல்ல
0: ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம். பிரம்மா பிரம்மா இது தகுமா இது வரமா சாபமா அழகாரம். அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், ரொம்ப அழகாக எதிர்பார்க்கிறோம். அண்ட் பாலசுப்ரமணியம் யூஸ்வல் சூப்பராக பாடியிருப்பார்.
1: எஸ் சார்.

சொன்னது. பசி எடுக்கும் காலம் மட்டும் வயிற்றுக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உடறு நானும் ஒன்னாச்சு. உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு. ஓ போடு

இதுவரை இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களின் இசை பயணத்தை கேட்டு ரசித்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
5: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
4: இசையோடு ஓர் இனிய பயணம்.
5: இது 102.3
4: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: ஆதித்த கரிகாலனும் வல்லவரையன் வந்தியத்தேவனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன் உள்ள கிடக்கையை, தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் இளவரசன் ஆதித்த கரிகாலன். அப்போது குந்தவை பிராட்டி தன் மனதை கொள்ளை கண்டு விட்டதாக வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனிடம் கூற,
4: அடே அதிக பிரசங்கி, உலகில் உள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைபிடிக்க தபம் கிடக்கிறார்கள். அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா?
3: ஐயா, பூரண சந்திரனுடைய மோகனத்தையும் தன்னொளியையும் பூலோக சக்கரவர்த்திகளும் பார்த்து அனுபவிக்கிறார்கள். ஏழை எளியவர்களும் தான் நிலவில் நின்று கழிக்கிறார்கள். அவர்களை யார் தடுக்க முடியும்?
4: ஆமாம் ஆமாம், உன் பேரில் கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. தெரிந்துதான் நான் உன்னை என் சகோதரியிடம் ஓலையுடன் அனுப்பினேன். நீயும் அவளுக்கு திருப்தியாக நடந்து கொண்டாய். ஆனால் பார்த்திபேந்திரனிடம் மட்டும் இதையெல்லாம் சொல்லிவிடாதே. அவன் சோழ குலத்துக்கு மருமகனாகி தொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான்.
3: ஐயா, அவ்விதம் சில காலத்துக்கு முன்பு வரையில் இருந்திருக்கலாம். இப்போது கந்தமாறன், பார்த்திபேந்திரன் இருவரும் நந்தினி தேவி காலால் இட்ட வேலையை தலையினால் செய்ய காத்திருக்கின்றார்கள்.
4: அதை நான் கவனித்து வருகிறேன். ஆகையினால்தான் அவர்கள் விஷயத்தில் எனக்கு பயமாயிருக்கிறது.
3: எல்லாவற்றையும் உத்தேசிக்கும் போது தாங்கள் இளையராணியை சீக்கிரம் சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவது அவசியம் என்று தோன்றுகிறது.
4: நண்பா, எனக்கு அவ்வளவு தைரியம் வரும் என்று தோன்றவில்லை. எனக்கு பதிலாக நீயே அவளை சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன?
3: இளவரசே, நான் சொன்னால் இளையராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஒருமுறை நான் அவரை ஏமாற்றிவிட்டு தப்பித்துக் கொண்டு சென்றிருக்கிறேன். ஆகையால் இதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று கருதக்கூடும்.
4: ஆனால் நான் நந்தினியை தனியாக சந்திப்பது எப்படி? அவளோ அந்த புறத்தில் இருக்கிறாள்.
3: ஐயா, மணிமேகலையின் மூலம் இது சாத்தியமாகும். அதற்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்கிறேன்.
4: மணிமேகலையை நீ கைக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. நல்ல காரியம்தான். எது எப்படியானாலும் மணிமேகலையை

0: உனக்கு திருமணம் செய்து விட்டேனானால் என் உள்ளம் ஓரளவு நிம்மதியடையும். ஐயா, மணிமேகலையை நான் என் உடன் பிறந்த சகோதரியாக கருதுகிறேன். அவளுக்கு இன்னும் பன்மடங்கு மேலான அதிர்ஷ்டம் கிட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன். எதை பற்றி சொல்லுகிறாய்? தெரியவில்லையா இளவரசே, சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரின் உள்ளத்தில் கன்னி மணிமேகலை இடம் பெற்றிருப்பதாக ஊகிக்கிறேன். சற்று முன் சம்புவரையர் குமாரியை பற்றி ஒரு மாதிரி பேசினேன். என் மனத்தை தங்களுக்கு தெரிவிப்பதற்காக அவ்விதம் சொன்னேன். இளைய பிராட்டி ஒருவரை தவிர இந்த உலகில் பிறந்த வேறு எந்த பெண்ணும் மணிமேகலைக்கு அறிவிலும் குணத்திலும் இணையாக மாட்டார்கள். தாங்கள் மட்டும் மணிமேகலையை மணந்து கொண்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சம்புவரையரும் கந்தமாறனும் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள். பழுவேட்டரையர்கள் தனித்து போய்விடுவார்கள். இளையராணியின் சக்தியும் குன்றிவிடும். மதுராந்தகத்தேவர் பின்னர் ராஜ்யம் என்ற பேச்சையே எடுக்க மாட்டார். சிற்றரசர்களின் சூழ்ச்சியையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் சதியையும் ஒரேடியாக முறியடித்து வெற்றி காணலாம்.
1: எல்லாம் சரிதான் தம்பி. ஆனால் கடம்பூருக்கு நான் திருமணம் செய்து கொள்வதற்காக வரவில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கேள். பழுவேட்டரையர் மதுராந்தகனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய படையுடன் வரப்போகிறார்.
0: ஐயா, அப்படியானால் நாமும் திருக்கோவலூர் அரசருக்கு சொல்லி அனுப்பி படை திரட்டி கொண்டு வரச் செய்தால் என்ன? எதற்கும் முன்ஜாகிரதையுடன் இருப்பது நல்லதல்லவா?
1: நானும் அதை பற்றி யோசித்து வருகிறேன். ஒவ்வொரு சமயம் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இந்த கடம்பூர் அரண்மனையை தரைமட்டமாக்கி இங்கே சதியாலோசனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அரண்மனை வாசலில் கழுவிலேற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. என் தந்தையை முன்னிட்டுத்தான் கோபத்தை அடக்கிக் கொள்ளுகிறேன். அவரை மட்டும் நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தால்...
0: இளவரசே, அவரிடம் தங்கள் ஓலையை சேர்ப்பிப்பதே பிரம்ம பிரயத்தனமாகிவிட்டதே.
1: ஆமாம், சக்கரவர்த்தி இந்த பழுவேட்டரையர்களிடம் நன்றாய் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பெற்றோர்களுக்கென்று காஞ்சி மாநகரில் நான் கட்டிய பொன் மாளிகையில் வௌவால்கள் சஞ்சரிக்கின்றன. நான் உயிரோடு இருக்கும் போது அவர்களை அந்த மாளிகையில் வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்னமோ தெரியாது. இந்த கடம்பூரை விட்டு உயிரோடு போவேனோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது.
0: இளவரசே, தாங்கள் இவ்விதம் பேச பேச மலையமானை படைகளுடன் வரச் சொல்வது மிக்க அவசியம் என்று தோன்றுகிறது.
1: அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன்.
0: ஐயா, மன்னிக்க வேணும். தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே கூடாது என்று தங்கள் தமக்கையார் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
1: அதை நீ இதுவரை நன்றாக நிறைவேற்றி வருகிறாய்.
0: பார்த்திபேந்திர பல்லவர் இங்கே சும்மாத்தான் இருக்கிறார். பொழுதுபோகாமல் கஷ்டப்படுகிறார்.
1: ஆமாம், பழுவூர் இளையராணியை பாராத ஒவ்வொரு கணமும் அவனுக்கு ஒவ்வொரு யுகமாக இருக்கிறது. பார்த்திபேந்திரன் பெண்ணழகுக்கு இவ்வளவு அடிமையானவன் என்று நான் கனவிலும் கருதவில்லை. அவனைத்தான் மலையமானிடம் அனுப்ப வேண்டும்.
0: சரியான யோசனை ஐயா.
1: அவன் இல்லாத போது எனக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டால் உதவிக்கு நீ இருக்கவே இருக்கிறாய்.
0: இளவரசே, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு தீங்கு செய்ய துணிவுள்ளவன் இந்த உலகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. தாங்கள் இல்லாத போது தங்களை பற்றி ஏதேதோ பேசிய வீர கிழவர்கள் தங்களை நேரில் பார்த்ததும் கைகால் நடுங்கி வாய்குடறி தடுமாறுவதை நேரில் பார்த்தேனே.
1: தம்பி, கையில் கத்தி எடுத்து போராடக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் நான் பயப்படவில்லை. பின்னாலிருந்து முதுகில் அம்பு விடக்கூடிய கந்தமாறன் போன்றவர்களுக்கு நான் பயப்படவில்லை.
0: மறுபடி கந்தமாறனை பற்றி எப்படி சொல்லுகிறீர்களே?
1: கேள் தம்பி, ஒரு பெண்ணின் நெஞ்சின் ஆழத்தில் உள்ள வஞ்சகத்துக்குத்தான் நான் அஞ்சுகிறேன். அவள் மனத்தில் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணும் போதெல்லாம் என் உள்ளம் பதை பதைக்கிறது. அவள் என்னை மர்மமாக பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் என் நெஞ்சில் ஈட்டியை செலுத்துவது போல இருக்கிறது.
0: அதை பற்றி எண்ணியவுடனே என் கைகால்கள் விடப்பட்டு போகின்றன. ஐயா, நந்தினி தேவியின் வஞ்சகத்துக்கு பயப்பட வேண்டியதுதான் என்பதை நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பயங்கரமான துவேஷம் குடிகொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை அவர் உயிரோடு போகவிட்டதை நினைக்கும் போது சில சமயம் அதில் என்ன சூழ்ச்சி இருக்குமோ என்று பீதி கொள்ளுகிறேன். ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் காரணத்தினால்தான் அல்லவா? அவருடைய சகோதரர் தாங்கள் என்பதை தெரிவித்து விட்டால்
1: அதற்கு பிறகு எந்த கவலையும் வேண்டியதில்லை அல்லவா? அப்படியா எண்ணுகிறாய்? வல்லவரையா, நீ கெட்டிக்காரன்தான், ஆனால் பெண்களின் இயல்பு அறியாத அப்பாவி பிள்ளை. நந்தினிக்குத்தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது.
0: இளவரசே, அப்படி தாங்கள் கருதினால் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்புவியுங்கள். நானே நந்தினியிடம் உண்மை வரலாற்றை

0: அவருடைய கோபத்தையும் தணிக்க முயல்வேன். உன்னாலும் அது முடியாது நண்பா. நந்தினியின் கோபத்தை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்வதை கேள். எங்கள் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒன்று நான் சாக வேண்டும், அல்லது அவள் சாக வேண்டும், அல்லது இரண்டு பேரும் சாக வேண்டும். வீரபாண்டியனை கொன்ற வாளினால் அவளையும் கொன்று விடுகிறேன்.
1: இளவரசே, இது என்ன பயங்கரமான பேச்சு!
0: வல்லவரையா, ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக ஓர் உயிரை கொல்வது குற்றமா? அவள் பெண்ணாயிருந்தால் என்ன? என் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால்தான் என்ன? உண்மையில் அவள் பெண்ணல்ல, பெண்ணுரு கொண்ட மாய மோகினி பேய். அவளை உயிரோடு விட்டு வைத்தால் விஜயாலய சோழர் காலத்திலிருந்து பல்கி பெருகி வந்திருக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடும்.
1: ஆ, அது என்ன
0: என்று ஆதித்த கரிகாலன் திகிலுடன் கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். அந்த சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் காட்டு புதர்களுக்கு மத்தியில் ஏதோ அல்லோலகல்லோலம் நடந்து கொண்டிருந்தது. இருவரும் குதிரைகளை தட்டிவிட்டு அருகில் சென்று பார்த்தார்கள். மிக அபூர்வமான காட்சி ஒன்று தென்பட்டது. காட்டுப்பன்றி ஒன்றும் சிறுத்தை புலி ஒன்றும் கொடூரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. ஆஹா, நாம் தேடி வந்தவன் இங்கே இருக்கிறான் என்றான் கரிகாலன். சிறுத்தை நமக்கு வேலை இல்லாமல் செய்து விடும் போல் இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன்.
2: அப்படியா நினைக்கிறாய்? பார்த்து கொண்டே இரு என்றான் கரிகாலன்.
0: சிறுத்தைக்கும் பன்றிக்கும் நடந்த அகோரமான யுத்தத்தை இருவரும் சிறிது நேரம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுத்தை பன்றியின் மீது பாய்ந்து அதை நகங்களினாலும் பற்களினாலும் தாக்க முயன்றது. ஆனால் காட்டுப்பன்றியின் கடினமான தோல் புலி நகத்திற்கும் பற்களுக்கும் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால் பன்றி வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை முட்டித்தள்ளி தரையிலும் மரங்களின் வேர்களிலும் வைத்து தேய்த்த போதெல்லாம் சிறுத்தை படாத பாடுபட்டது. பன்றியின் கோரை பற்கள் சிறுத்தையின் தோலை சின்னாபின்னமாக கிழித்தன. கடைசியாக ஒருமுறை சிறுத்தையை பன்றி கீழே முட்டி தள்ளிய போது அது செத்தது போல கிடந்தது.
2: தம்பி, சிறுத்தை செத்துவிட்டது. பன்றி இனி நம் பேரில் திரும்பும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கூறி கரிகாலன் வில்லில் அம்பை பூட்டிவிட்டான்.
0: அம்பு பன்றியின் கழுத்தில் போய் தேய்த்தது. பன்றி கழுத்தை உதறிக்கொண்டே திரும்பி பார்த்தது. இரு குதிரைகளையும் அவற்றின் மீதிருந்தவர்களையும் ஒரு கணம் கவனித்தது. பிறகு ஒரு தடவை சிறுத்தையை பார்த்தது. ஆனால் அதனால் இனி ஒன்றும் ஆகாது என்று தெரிந்து கொண்டது போலும் மூர்க்காவேசத்துடன் குதிரைகளை நோக்கி பாய்ந்து வந்தது. கரிகாலன் இன்னொரு அம்பை வில்லில் பூட்டுவதற்கு முன்னால் அவன் ஏறியிருந்த குதிரையை தாக்கியது. தாக்குதலின் வேகத்தினால் சிறிது நகர்ந்த குதிரையின் பின்னங்கால் ஒரு மரத்தின் வேரில் அகப்பட்டு கொள்ளவே குதிரை தடுமாறி கீழே விழுந்தது. குதிரையின் அடியில் கரிகாலன் அகப்பட்டு கொண்டான். பன்றி சிறிது பின்னால் நகர்ந்து வந்து மறுபடியும் தரையில் கிடந்த குதிரையை நோக்கி பாய்ந்து சென்றது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பழுவேட்டரையர் நந்தினிய தனியா விட்டுட்டு போக தான் செஞ்ச சூழ்ச்சி பலிச்சிட்டதாக சொன்னான் கரிகாலன். ஆனா நந்தினிய தனிமேல பார்த்து பேசுறதுக்கான துணிச்சல் இல்லை. தனக்கு பதிலாக வந்தியத்தேவனே அவளை சந்திச்சு எல்லா உண்மைகளையும் சொல்லலாமேன்னு அவனை கேட்கிறான். தன் மேல எள்ளளவும் அவளுக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறத சொல்லிடுறான் வல்லவரையர். ஆனா மணிமேகலை மூலமா சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதா அவன் சொன்னதை ஆதித்த கரிகாலன் ஏத்துக்கிறான். மணிமேகலை செய்யக்கூடியவள் தான், பார்க்கலாம். பாரபட்சம் இல்லாம பேரரசர் மாளிகையிலையும் ஏழைகளின் குடிலிலும் ஒருங்கே தன் ஒளி பரப்புது சந்திரன்னு வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டோம். இதுக்கு இணையான ஒரு பாட்டு, மன்னர் மாளிகையில் ஏழை மக்களின் குடிலிலெல்லாம் உன்னரும் தேசு வீசி உளத்தினை கழிக்கச் செய்வான், நன்ன ஓவியங்கள் தீட்டி நல்கிய பெருமான் இந்நாள் பொன்னணி உலகு சென்றான் புவிப்புகழ் போதும் என்பான். ஓவியர் ரவிவர்மாவின் ஓவியங்கள் அரண்மனையிலையும் எளிய வீட்டிலும் புரிந்தன. அன்னாரின் நினைவை போற்றி பாரதியார் இயற்றின இறங்கற்பா இது. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகம். கணம் இந்த சொல்லுக்கு கால நுட்பம், கூட்டம் இப்படி பல பொருள்கள் உண்டு. இந்த பகுதியில் கணப்பொழுது என்ற பொருளில் இடம்பெறுது. இமைப்பொழுது, நொடிப்பொழுது என்பது போல. மைநாகம் என்ன நின்ற குன்றையும் மரபின் எய்தி, கை நாகம் அன்னையோன் உற்றது உணர்த்தினன் கணத்தின் காலை, பை நாகம் நிகர்க்கும் வீரர் தன் வரவு பார்க்கும், கொய் நாகம் நருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்டான். சீதையை கண்டு

0: திரும்பின அனுமன் மைனாக மலை அடைந்து இலங்கையில் சாதித்த காரியங்களை சொல்லிட்டு கனப்பொழுதில் மகேந்திர மலை மீது பாய்ந்து குதித்தான். இது கம்பச்சித்திரம். அம்பை வில்லில் பூட்டுவது பற்றின விஷயம் தொடர்பாக வில்லாளி நாண பின்னுக்கு இழுத்து அம்பை எய்ய பூட்டும்போது நான் விரலை அறுத்திடாமல் இருக்க கட்டை விரலில் சிறப்பு மோதிரம் அணிவது உண்டு. அதுக்கு பேர் கணை நான் மோதிரம் அல்லது வில்லாளி மோதிரம். கணை இதுக்கு திரட்சின்னும் அம்புன்னும் அர்த்தங்கள், ஆழி வட்டம். இந்த அடிப்படையில் மோதிரம் கணையாழின்னும் குறிப்பிடப்படுது. ரெண்டு மிருகங்களுக்கு இடையே நடந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்ததால மூணாவது மிருகத்துக்கு அதாவது குதிரைக்கு வந்துச்சு ஆபத்து. அது மட்டுமா, குதிரை கீழே விழுந்து குழியும் பறிச்ச கதை ஆயிடுச்சே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

அன்பு நேயர்களே, விழிகள் ஆகாயத்தை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடுதான். விழிகள் ஆகாயத்தை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடுதான் என்று கவிஞர் மு. மேத்தா அவர்கள் ஒரு அழகான கவிதை சொல்லியிருக்கிறார். அந்த கவிதை தான் நினைவுக்கு வருகிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் இனிய நினைவுகளில் பல ஏக்கங்களுக்கு இந்த இசைப்பயணம் மட்டுமே நிலையான மருந்து. இசையோடு ஓர் இனிய பயணம் எப்பொழுதும் விவேத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. உங்களோடு காற்றலையின் நேரலையில் நான் ஆர்ஜே கனிமொழி. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் எப்போதும் போல உங்களுக்காக இனிமையான இசைப்பாடல்களின் தொகுப்பு காற்றலையின் நேரலையில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. மனோ மற்றும் சுனந்தா இணைந்து பாடிய பாடல். புலமைப்பித்தன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன பாடல் அப்படின்னா, அதுவும் ஒரு அழகான பாடல் தான். செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்போம். நேரம் 9:22 நொடியில். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் எழுதிய பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் இளையராஜா.

நேரம் 9:33. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவை அழகிய இனிமையான பாடல்களின் இசைத்தொகுப்பு உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று இனிமையான பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, 50-60களில் வெளிவந்த பழைய பாடல்களாக இருந்தாலும் சரி, அல்லது இடைக்கால பாடல்களாக இருந்தாலும் சரி, தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள்லேருந்து வெளிவந்த பாடல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்ட உடனே 10 மணிக்கு இடம்பெறக்கூடிய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உடனடியாக இடம்பெறும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். உங்களுக்கு பிடித்த பாடலை, என்ன திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஏரியாவோட பேர், இதெல்லாத்தையும் சேர்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9444001023 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களோட பேர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக காற்றலையின் நேரலையில் வலம் வரும். புதிய நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை நான் நம்பர் சொல்கிறேன், 9444001023. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாகவும் ஒரு அழகான பாடல் வருது. அந்த பாடலை கேட்கும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. அந்த கவிதையை யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பாடலை கேட்டோம் அப்படின்னா ரொம்பவே இனிமையாக இருக்கும். வேறு யாரும் இல்லை, கவிஞர் மேத்தா எழுதிய கவிதை தான், "உன்னுடன் வாழாமல் உனக்காக வாழ்கிற பேதை, நான் உன்னை நினைத்தே இந்த மண்ணில் தவம் செய்யும் சீதை." சூரியன் பாதையில் சுற்றும் முகமலர் நெருஞ்சி, நான் ஆறுயிர் காதலின் பேர் சொல மலர்ந்திடும் குறிஞ்சி. தேர்வரும் வீதியில் ஊர்வலம் காண்கின்றேன் நெருங்கி, உன் பார்வையில் வாழ்ந்திடும் பாவனை கொள்கிறேன் மயங்கி. உன்னுடன் வாழாமல் உனக்காக வாழ்கிற பேதை, நான் உன்னை நினைத்தே இந்த மண்ணில் தவம் செய்யும் சீதை அப்படின்னு ரொம்ப அழகாக கவிஞர் மேத்தா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அவருடைய கவிதை தான் இந்த பாடலை கேட்கும்போது குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த பாடல் ஞாபகத்து வருது. கேட்போம் அந்த பாடலை. என்ன திரைப்படத்திலிருந்துன்னா ஆனழகன் திரைப்படத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பாடல். மனு மற்றும் சொன்னலதா இணைந்து பாடியது, வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில். கேட்போம், ரசிப்போம், இணைந்திருங்கள். அது வித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: வணக்கம். நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வருமினரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம் சார், நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சார் ஒன்றா தான் சொல்கிறார், உங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறது. சார் கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.
1: நேரம் 9:42:45. நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக வருது. இளையராஜா இசையமைத்து மனோ மற்றும் எஸ் ஜானகி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவே எழுதியிருக்கார் இந்த பாடலை. அந்த பாடல் என்ன பாடல் கேட்போமா?
2: மணியே மணிக்குயில்

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 9:49 ஆயிட்டிருக்கு. இது என் இனிய பொன் நிலாவிய நிகழ்ச்சி. இதே போல் உங்களுக்கும் பிடித்த பாடல்கள் அடுத்த நிகழ்ச்சி 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா 9444000123 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன திரைப்படம் உங்களோட பேர் நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தரவுகள்லாம் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக அது என்ன மாதிரியான பாடலாக இருந்தாலும் சரி எந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி உடனடியாக இந்த நிகழ்ச்சியில் 10 மணிக்கு இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்க நேர்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை 10 மணிக்கு இடம்பெறக்கூடிய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். கங்கையம்பரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன அந்த கவிதை தான் அந்த பாடலை கேட்டதும் நினைவுக்கு வருகிறது. இந்த மாதிரியான அழகான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக அடுத்தடுத்து விவித் பாரதியின் நிகழ்ச்சிகளில் வரும். நேர்களே, காத்திருங்கள், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிமுகம் பண்ணவே வேணாம், எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், நட்பு குறித்த பாடல், உறவு குறித்த பாடல், துன்பமான பாடல், சந்தோஷமான பாடல் அப்படின்னு எந்த மாதிரியான பாடலாக இருந்தாலும் சரி, அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் சுட சுட உடனடியாக நீங்கள் கேட்ட உடனே இடம் பெறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 9444000043 9444001023 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இதெல்லாத்தையும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல், அதுவும் புதிய நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் உடனே கேட்கலாம். நான் சொன்ன நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி பிடித்த பாடலை உடனே கேட்டு மகிழுங்கள். அதுவும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இனிமையான பாடல்கள் தான் எப்போதும் வளம் வரும். அதில் கேட்குறதே ஒரு தனி சுகம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் இடம்பெற வேண்டுமானால் மெசேஜ் பண்ணுங்க, கேட்டு இன்பம் அடைங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமா ஒரு பாடல் வருது, சின்னதாய் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க ஒரு நேயர், அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்திலிருந்து ராஜேஸ்வரி கோபால் அவங்களுக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் உடனடியாக வருகிறது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

சின்ன தாய் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டும். கே ஜெயசுதாஸ் மற்றும் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடலே வந்து அட்டகாசமாக இருந்தது, ரொம்ப அழகான பாடல். அந்த நேயர் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலும் அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யார் அப்படின்னு பார்த்தா, நங்கநல்லூர்லேருந்து ஹனீஃப் அவங்க தான் கேட்டிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற பழைய திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அதுவும் ரொம்பவே அழகான பாடல். கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

அழகான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து வருது. தஞ்சாவூர்லேருந்து கருணா இந்த பாடலை கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்காக அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நேரம் 10:12.

வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கேட்டோம் அந்த பாடலை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். ஆர் வி உதயகுமார் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. நேரம் 10:16 நொடியில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற 9444001023 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, திரைப்படம் அப்படிங்கிறத உங்கள் பெயர் முகவரியோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் காட்சியின் நேரலையில் இதே போல் அழகாக இனிமையாக கேட்டு மகிழலாம் நேர்களே. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இந்த நேர்களும் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழலாம்.

எஜமான் திரைப்படத்திலேருந்து கேட்ட பாடலை விரும்பி கேட்டிருந்த நேயர் கல்பனா பாலசுப்ரமணியம் முதல் முறை நேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியிலேருந்து அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அந்த நேயர்க்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்கன்னா மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது கவிஞர் வா

எழுதியது இளையராஜாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னா, பெருசாக கொடுத்துருக்காங்க அட்ரஸே, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி சாஸ்திரிபுரம் பகுதியிலிருந்து செந்தில்குமார் அவங்க ஃபேமிலி எல்லாமே இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்காக இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். நேரம் 10:24 இருக்கிறோம். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் இடம்பெற 9444000123 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன திரைப்படம் உங்களோட பெயரோடு சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக இடம்பெறும்.

நேரம் போகிறதே தெரியல. மெசேஜ் பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய பாடல்கள், புதிய நேயர்கள் நிறைய பாடல்களை கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்க நேயர்கள் அனைவரும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்களும் கேட்டு மகிழலாம் நேயர்களே. நேரம் இப்போது சரியாக பார்த்திங்கன்னா 10:30 ஆகிறது. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. என்ன நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோன்னா எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 9444000123 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு வேலூர்லேருந்து லோகநாதன். அவருக்காக அந்த பாடலை வழங்குவோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. அந்தோணிதாசன், கல்லூர் மாரியப்பன் இவங்கெல்லாம் இணைந்து பாடியிருக்கிற பாடல். சந்தோஷ் நாராயணன் இசையில் வருது. கேட்போம் இந்த பாடலை யார் கேட்டிருக்கா அப்படின்னா, அருள்ராஜன், சென்னையிலேருந்து அருள்ராஜன் பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு அந்த நேருக்காக. அந்த பாடலை இப்போது கேட்போம்.
1: எங்கும் புகழ் துவங்க

பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏணிப்படிகள் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சென்னை மின்ட்டிலிருந்து டில்லி பாபு அந்த நேருக்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். நேரம் 10:40. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

கண்ணல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, கே வி மகாதேவன் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் 10:45. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, சின்ன கவுண்டர் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுசிலா இணைந்து பாடிய பாடல், ஆர் பி உதயகுமார் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேர் யாருன்னா, அகஸ்தியன் பள்ளி அப்படிங்கிற ஊர்லேருந்து லக்ஷ்மி, அவங்க தான் இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. அந்த நேருக்காக அந்த பாடல் உடனடியாக வருகிறது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அதே போல் ஒரு சூப்பரான பாடல் வருது. காதல் கோட்டை திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. தாம்பரத்திலேருந்து ரஞ்சினி, எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது. தேவாவின் இசையில் வருகிறது. தாம்பரத்திலேருந்து ரஞ்சினிக்காக அந்த பாட்டை கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 10:55 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒரு பாடல், அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலேருந்து பென்னிதயால், அர்ச்சித் மற்றும் தர்ஷனா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல், கவிஞர் பா விஜய் எழுதியது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது. தொடரக்கூடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. கடைசியாக வர அந்த பாட்டை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்திலிருந்து மணிகண்டன், ஜெயசூர்யா இவங்கள்லாம் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தொடரக்கூடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இதுவரை காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரைக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உள்ள தீம் என்னன்னு தெரிவதற்கு முதல்ல பாடலை கேளுங்க. பாடல் கேட்ட உடனே நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க என்ன தீமில் இன்றைக்கி பாடல் வரப்போகுதுன்னு. முதல் பாடல் நிலாவை வா படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியது.

நீ என்ற எழுத்தில் தூங்குகின்ற பாடல்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். பாடல் முதல் பாடல் கேட்டோம். கவிதையும் பாடலும் ஒன்றிணைந்து ரசித்தது இசைத்தது போல இருந்தது அந்த பாடல். ஹரிஹரன் சித்ரா குரல்களில், வித்யாசாகருடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான். பாடல் நம்ம பலமுறை ஸ்டேட்டஸ் எல்லா இடத்துலையும் வந்து காதல் ஒன்று வந்து விடும்போது அந்த பாடல் வரிகளும் மனசில் வந்து தான் இருக்கும். நீ வானம் நான் நீலம் உன்னில் நானாய் கலந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பின் வெளிப்பாடுகளாக எழுதக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே அது இரண்டு இரண்டு வரிகளாக இருந்தாலும் ஒரு திருக்குறள் போல அந்த பாடல் வரிகள்லாம் இருக்கும். நீ எண்ணம் நான் வார்த்தை நீ சொல்லும் பொழுதே நான் வெளிப்படுவேன். நீ வெயில் நான் குயில் உன் வருகை பார்த்துதான் நான் இசைப்பேன். நீ பகல் நான் ஒளி என்றும் உனை மட்டும் சார்ந்தே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ காற்று நான் மரம் அந்த பாடல் வரிகளை ஒவ்வொரு முறையும் நம்ம அனுபவித்து ரசித்து பார்க்கும்போதும் ரொம்ப பொருத்தமாக அந்த பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் அற்புதம் படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது நீ மலரா மலரா.

கேட்ட பாடலும் ஒரு புது கவிதையின் வடிவத்தில் தான் எழுதப்பட்ட பாடல். பா விஜயினுடைய பாடல்வரிகளுக்கு சிவாவினுடைய இசையில் தான் அந்த பாடலை கேட்டோம். பாடல் வரிகள் அவங்க உன்னிகிருஷ்ணன் அவர்களும் சித்ரா மேம் அவர்களான பாட ரொம்ப இணைந்து அழகாக பாடியிருப்பாங்க. ரொம்ப அழகியலாக இருந்திருக்கும். வாழாமலே வாழ்ந்த நாள் எந்த நாளோ அப்படின்னு ஒரு கேள்விக்கு, பார்க்காமல் நாம் இருவரும் இருந்த நாளோ அப்படின்னு சொல்லி அந்த பார்வைக்கும் அந்த நாளுக்கும் உள்ள இடத்தை அந்த பாடல் வரிகளால் நிரப்பிட்டார் அந்த அன்பு மனங்களுக்குள்ளே. அட காதல் என்பது என்ன இன்ப சிகிச்சை, இது ரெண்டு நம்பர் ஒன்றாக எழுதும் பரிச்சு, அதற்கு பிறகு தினம் உன் பேரையே நான் கூறிய உயிர் வாழ்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் டூயட்டாக அந்த பாடலை இணைந்து பாடும்போது கேட்கும்போது மனசில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் நீ என்று உடனே நினச்சிருப்போம். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். ஹே ராம் படத்திலிருந்து ஹரிஹரன் ஆஷா போஸ்லே குரல்களில்.

இரவு நேரத்திற்கு இனிமையை சேர்த்ததா, இல்லை அந்த பாடலோட அந்த பியானோ அந்த இசைக்கருவிகள் நம்ம தூங்க வைப்பதற்கான முயற்சியா அந்த பாடலை கேட்டிருப்போம். பாடல் வரிகளையும் பாடியும் பார்த்துருப்போம். மிகவும் மென்மையான பாடல் வரிகள் தான். ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்ல இணைந்து பாடிப்பாங்க. பாடல் வரிகள் கமல்ஹாசன் அவர்கள் எழுந்தது. பாடல் இசை இளையராஜா என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான்.

அதில் அழகான ஒரு வார்த்தை இருக்கும், கவிதை வரிகளை எழுதிப்பார். நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான், இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இதுபோல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிப்பார். உயிரேவா அப்படின்னு சொல்லி முடியும் போது அந்த பியானாவோட இசையும் அந்த குரலும் இணைந்து ஒரு நிறைவு பெறுவது மாதிரி, அப்புறம் மெல்ல மெல்ல தூங்கி வருவது மாதிரியும் அந்த பாடல் இருக்கும். இரவு நேரத்துக்கு இனிமே அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் நாயகன் படத்திற்காக மனு சித்ரா பாடியது நீ ஒரு காதல் சங்கீதம்.

கேட்ட பாடல் காட்சி வழி பார்த்து அந்த பாடல் லிப் மூமெண்ட்டே இருக்காது, அந்த காட்சிகள் மட்டும் வந்துட்டுருக்கும், பாடல் பின்னணியில் ஒலிச்சிட்டே இருக்கும். அந்த காட்சிகளுக்கு ஏற்றவாறு பாடல் வரிகள் மிக மிக அருமையாக இருக்கும். கடற்கரை காற்றை வழியை விடு தேவதை வந்தாள் என்னோடு அப்படின்னு ஒரு புதுக்கவிதையின் வரியாக அந்த பாடல் எதிர்க்கும்போது அப்படியே ஒரு லாங் ஷாட்டில் அந்த கடற்கரையும் அவங்க நடந்து போகிற அழகையும் அழகாக படமாக்கியிருப்பாங்க. அந்த பாடல் பாடல் வரிகளும் இசையும் நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒன்று தான். கேட்டு கேட்டு பலமுறை கேட்டாலும் அந்த மெலடி பாடல் மனசை விட்டு நீங்காத ஒரு பாடல் தான். அந்த பாடல் கேட்டும் புலமைப்பித்தன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில்

நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் மாவீரன் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. கொஞ்சம் நீண்ட நேர பாடல் தான். கேட்டு இணைஞ்சிருங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஏழு நிமிடங்களுக்கு கரெக்டாக 7 நிமிடம் அந்த பாடல் இருந்தது. பாடல் துவங்கினது முடிகிறது வரைக்கும் அந்த பாடலோடு பயணிச்சுட்டு தான் இருந்தோம். அந்த பாடல் வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துடலாம்.

நிகழ்ச்சிக்கு முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்களுடைய கமெண்ட் மற்றும் போஸ்டர்ஸ் மற்றும் ஸ்டிக்கர்ஸ் அனுப்பியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தில் இருந்து ராதாகிருஷ்ணன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் குறித்து பாடல்கள் தனித்தனி பாடல்கள் குறித்தும் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்திருக்காங்க. சாந்தி ரமேஷ்

இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி வணக்கம் மனசுமயங்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து அவங்களும் மனசுமயங்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவங்க நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க திருச்சியிலேருந்து. செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன் என்ற நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயன்லேருந்து ரங்கராஜன் அவங்க திக்கும் இரவு வணக்கம் முதல் பாடல் நீ காற்று நீ மலரா அசத்தலான பாடல்கள் ஆரம்பம் மஸ்தல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மெல்லிசை மனதை கவ்வியது மென்மையாக சிந்தையை அள்ளியது மனசு மயங்கும் நிகழ்ச்சி துள்ளியது ஆரம்ப இசை ஆனந்தம் தள்ளியது ஈரடியாக பாடல் நெஞ்சில் கவர்ந்தது இரவின் இனிமையாக இசை மிதந்தது அப்படின்னு சொல்லி கவிதை வடிவில் வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக மனசுமயங்கு நிகழ்ச்சி இன்றைய தீம் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிவகுமார் தர்மபுரியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீனா படத்திலிருந்து நீ இல்லை என்றால் அந்த பாடல் கேட்க போகிறோம். முருகன் மகாலட்சுமி மற்றும் பவதாரணி குரல்களில்

0: தொழிலிசை பாடலாக இருந்தாலும் இடையில் சின்ன மெல்லிசை வரிகள் அந்த பாடலெல்லாம் எழுதினார் கவிஞர் வாலி அவர்கள். யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். நடுராத்திரியில் சிறு பூத்திரியில் ஒளி நடனமாடும் பொழுது ஒரு ஏடும் இல்லாமல் எழுத்தும் இல்லாமல் பாடல் நூறு எழுது அப்படின்னு பாடல் வரிகள். என் மௌனம் அதை சொல்லும், உன் உள்ளம் அதை மெல்லும், நடு சாமம் அது செல்லும், மலர் வானம் நம்மை கொல்லும், உன் ஆவல் பொல்லாது காவல் கொள்ளாது, நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வானவில்லை அப்படின்னு சொல்லி, உன்முகம் பார்த்து சிரித்தது இங்கே இழந்தது இங்கே வானவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். துள்ளலான இசையில் இந்த மெல்மையான காதல் வரிகளும் அந்த பாடலுக்குள்ளே இருந்ததை கேட்டு ரசித்தோம் நேர்களே. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹரிஹரன் குரலில் மனசெல்லாம் படப்பாடல், நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

கேட்ட பாடல் இரவு நேரத்தில் கேட்பதற்கான ஒரு இனிமையான மெலடி பாடல். ஹரிஹரன் அவர்களுடைய குரலை கேட்டோம். அதில் பாடல் இடையிடையே ஒரு தாலாட்டு மாறிரு ஆறிரு அப்படின்னு பாடல் வந்துடும். அதற்கு அழகான அடுத்த வரியை அழகாக எழுதி வச்சிருப்பார். மடி மீது நீ இருந்தால் சொர்க்கங்கள் உண்மை என்றாகாதோ, நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்கள் நின்று போகாதோ, ஒரு மூச்சில் இரு தேகம் வாழ்வது நாமன்றி வேறாரோ, நம் காதல் வெள்ளத்தில் நடுவே நாம் இருந்தாலும் என் நெஞ்சம் தாகம் கொள்ளுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஹம்மிங்கோடைய அந்த பாட்டை, அதன் பிறகு திரும்ப அந்த இட இசை நம்மளை இரவு நேரத்தில் கேட்கறதுக்கு இன்னும் அந்த பாடலை எத்தனை இனிமையாக்கி கொண்டே இருக்கிறது. கண்ணோடும் நெஞ்சோடும் உயிரால் உன்னை மூடிக்கொண்டேனே, கனவோடும் நினைவோடும் நீங்காமல் உன்னருகில் வாழ்ந்தேனே, மதிப்பறிக்கும் மதிமுகமே உன் ஒளி அலைதண்ணில் நான் இருப்பேன், எங்கே நீ சென்றாலும் அங்கே நான் வருவேனே, மனசெல்லாம் நீதான் நீதானேன்னு சொல்லி பாடல் இப்போ தான் கேட்ட மாதிரி இருக்கும். அந்த பாடல் வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கும்போது மனசுக்குள்ளே நிறைய நினைவுகள் வந்து வந்து போகும். கவிஞர் பழனி பாரதியினுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசை தான். நீ என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய பாடல் வரிகளை கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில். இந்த பாடல் இடம்பெறாமல் போன நிகழ்ச்சியை நம்ம கேட்காமல் இருக்க முடியாது. அந்த பாடல் தான் அடுத்த வரப்போகுது. ஸ்வர்ணலதா குரலில் சின்ன தம்பி படத்திற்காக நீ எங்கே என் நண்பே பாடல்.

0: கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிராமத்து மின்னல் படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே அந்த பாடல் தான் கேட்க போகிறோம்.
1: நீ போகும் பாதையில் மனசு போ

0: கங்கை அமரன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் பாடலை கேட்டோம். பாடல்கள் கேட்டதில் ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களை இனி தொடர் இசை பாடலை கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை கட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை கட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். முதலில் வேடிக்கை என் வாடிக்கை படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல், இதயச்சந்திரன் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில்.

நிகழ்ச்சியிலினி தனம் படத்திற்காக பவதாரணி ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில்.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம், மிஸ்ரச்சாப்பு தாளம்,

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம். ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நெரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பரை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில்

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தத்ஸதஸ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யம்.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோரமிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே.